0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுவிக்க கோரி சவுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 70வது ஆண்டு நிறைவையும் ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் 75வது ஆண்டு நிறைவையும் 2027 ஆண்டில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் புதுடெல்லியில் இடம்பெறும் போராட்டத்தில் பங்கேற்க முயன்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அல்பர்ட்டாவில் கனேடிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் உரையாற்றவுள்ளார். எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் மக்கள் அஞ்சமாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேர்கள் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: போயிட்டு சீமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
2: நேர்களே, இணைந்திருப்பது இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் உங்கள் நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் எம்ஜி ராமச்சந்திரன். அதேவேளை நாங்கள் வருகின்ற வாரம் எந்த நட்சத்திரத்தை கொண்டு வருவது என்பதற்கான போட்டியும் இதேவேளை ஒன்றாக இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்ற இரண்டு நட்சத்திரங்கள் உங்கள் அபிமானம் பெற்ற இரண்டு நடிகைகள். இவர்களுள் யார் உங்களை மிகவும் கவர்ந்தவர்? இருவரும் பொதுவாக அந்த நட்சத்திரங்களை தெரிவு செய்கின்ற போது நேர்கள் அவர்களது பாடல்கள், அவர்களது நடிப்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு வாக்களிப்பது பொதுவான இயல்பு. பொதுவாக எல்லாவற்றுக்கும் மேலாக பாடல்களை கருத்தில் கொண்டு, யாரின் பாடல்கள் சிறந்த பாடல்களாக அமையும், யார் நடித்த திரைப்படங்களில் நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நேர்கள் வாக்களிப்பது பொதுவான அம்சம் என்ற வகையில் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு நடிகைகளை கொண்டு வந்து நட்சத்திரங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். பெண் நட்சத்திரங்கள், ஒன்று நடிகை பிரசன்னா சினேகா, அதேபோல் நடிகை ஜோதிகா. இந்த இருவருக்கும் இடையிலான நட்சத்திர போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த நட்சத்திர போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களது பாடல்கள் தான் வருகின்ற சனிக்கிழமை 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இடம்பெற இருக்கின்றது என்ற வகையில் இவர்களது நடிப்பு, இவர்களது பாடல்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் வைத்து நேர்கள் தங்களது வாக்குகளை அளிப்பார்கள். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களது வாக்குகள் வாக்குச்சாவடிகளில் போடப்படும்.
3: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அவேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20% பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
6: Screamers, dare to face your fears.
3: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: நேர்களை, எம்ஜி ராமச்சந்திரன் அல்லது எம்ஜிஆர் என்று நாங்கள் அழைக்கின்ற புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலில் அறிமுகமான திரைப்படம் சதி லீலாவதி. 1936 இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாக நடிக்கவில்லை. ரங்கையா நாயுடு என்ற ஒரு சிறிய காவல்துறை அதிகாரி பாத்திரத்தில் தான் முதலில் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கியிருந்தார். இது எம்ஜிஆரின் முதல் படம் மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் தமிழக முதலமைச்சரான மூணா கருணாநிதி கதை வசனம் எழுதிய சில ஆரம்பகால படங்களுக்கு அடித்தளமாகவும் மருதபாலச்சலம் செட்டியார் தயாரிப்பிலும் உருவான படம் என்பதனால் இது முக்கியம் பெறுகின்றது. இதன் பிறகு 11 கழித்து தான் 1947 வெளியான ராஜகுமாரி திரைப்படத்தில் தான் எம்ஜி ராமச்சந்திரன் முதலில் கதாநாயகன் ஹீரோவாக நடித்திருந்தார். எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த முதல் படம் என்ற பெருமை ராஜகுமாரி என்ற திரைப்படத்துக்குரியது. இந்த அவரது முதல் படத்தை இயக்கியவர் டங்கன். இந்த ராஜகுமாரி திரைப்படம் பற்றிய தகவல்களை நாங்கள் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். நேர்களே, இணையுங்கள். இன்றைய நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன். வருகின்ற வாரம் யார் நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். பிரசன்னா ஸ்னேகா மற்றும் ஜோதிகா இவர்களுக்கு இடையிலான போட்டியில் இணைந்திருங்கள். நேர்களே, இன்றைய பாடல்கள் எம் ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் தான் இடம்பெற இருக்கின்றன. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அன்றைய பாடல்கள் இன்றைய இசையில் ஒலிக்க இருக்கின்றன. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் அவருக்கு உரிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் நினைத்ததை முடிப்பவன் என்ற அந்த அடையாளத்துக்கேற்ப அவரது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இன்றைய இசையில் வருகிறது. அந்த பாடல் ஒலிக்கும் நேரம் சரியாக 8:14.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்க சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jiva Jewelers.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 financial, டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365.
4: முதலில் கதாநாயகனாக வெளித்து நடித்து வெளிவந்த திரைப்படம் ராஜகுமாரி MGR திரையுலக வாழ்வில் மிகப்பெரிய மைல்கல்லாக இந்த திரைப்படம் 1947 April 11 அன்று வெளியானது. MGR திரையுலகத்துக்கு வந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதலில் கதாநாயகனாக நடித்திருந்தார். இத்திரைப்படத்தை ASA சாமி இயக்கியிருந்தார். பிற்காலத்தில் MGR நெருங்கிய நண்பராகவும் தமிழக முதலமைச்சராகவும் இருந்த மூனா கருணாநிதி அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருந்தார். இவர்களது கூட்டணியில் உருவான முதல் படம் என்ற பெருமை இதற்கு இருக்கின்றது. இவ்வாறான ராஜகுமாரி மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தது. மாபெரும் வெற்றியை பெற்றிருந்த இந்த படத்தில் மாலதி என்பவர் நாயகியாக நடித்திருந்தார். ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. இப்பொழுது வாக்களிக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: இது
4: நன்றி மதன்.
5: வணக்கம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க? யாருக்கு?
6: ஜோதியாக்கு போடுவோம்.
4: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியை நடத்தினர் வணக்கம்.
7: வணக்கம். தேவகுமார்.
4: தேவகுமார் சொல்லுங்க.
7: சரியான போட்டி. சரியான போட்டி. நான் முன்னே ரசிக்க போறேன்.
4: சினேகாக்கா.
7: சினேகாக்கா.
4: நன்றி.
7: நன்றி. நன்றி.
4: நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைக்க இருக்கின்றோம். வணக்கம்.
8: உதவி செய்யற நல்ல மனப்பான்மை உள்ள ஒரு பொம்பளை.
4: சினேகா.
8: சினேகா உண்மையிலே ஒரு நல்ல திறமான பிள்ளை. நன்றி. வணக்கம்.
4: நன்றி பத்மநாதன். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நீர்களை இணைக்க இருக்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் வாசகாயதீர்.
4: இது ஏன் சொல்லுங்கள்?
9: நான் ஜோதிகாவுக்கு.
4: இது ஏன் ஜோதிகாவுக்கு?
9: நன்றி.
4: நன்றி. இது ஏன் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு வைக்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
4: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
10: ஜோதிகாவுக்கு.
4: சிவலிங்கமும் ஜோதிகா. நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நேரம் 8:23.
11: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
12: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். எஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன்.
4: சொல்லுங்கள் காசிநாதன்.
5: கடும்
4: போட்டியா தான் இருக்குது பவான். நன்றி. நிகழ்ச்சி
5: ரெண்டு பேரும் கஷ்டம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம், நான் திலகவதி யமராஜா பேசுறேன். அப்படி நிலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல நிலம். நன்றி. நீங்கள் நிலம் தானே திலகவதி?
13: புதிய
4: நேர்கள் எல்லாம் நிறைய பேர், அது ஒரு நல்ல மகிழ்ச்சி தான்.
13: அவ்வளவுக்கும் கூட நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு. அதுதான் அந்த நேர்கள் கூடிக்கொள்ளுவார்கள். அந்த தமிழோட அந்த இசையோட நீங்கள் அந்த ஞாபக சக்தியை கொண்டு வரீங்க பழைய படங்களோட. அது சிறப்பா இருக்கும் அந்த நிகழ்ச்சி. நன்றி கொண்டு வரும் போனே போட்டியா சாகி இந்திய குழந்தைகள் பரவாயில்ல. அது ரெண்டு பேரும் நல்ல நடிகமே, ரெண்டு பேரும் நடிப்பை மறக்கவும் முடியாது. நன்று கொண்ட நடிகையில எனக்கு ஜோதிகா தான் பிடிக்கும். ஜோதிகா சினேகா பிரபலமான நடிகை என்று சொல்ல முடியாதா? நல்லவா? அதை வேற விஷயம். ஆனா ஜோதிகா நல்ல சிறப்பான ஒரு நடிகை, துருதுருப்பான நடிகை. அவள்
4: குசி படமே நல்ல சாட்சி.
13: அருமையான இயற்கையான அவள் அந்த சுறுசுறுப்பு கூடின ஒரு ஆள். நடிப்புக்கு கவர்ச்சியாயும் இருக்கும் பாடல்கள் அந்த மாதிரி. முதல் முதலே விஜயோட நடிச்சவள் குஷி படத்துல அந்த வேலை நடிப்பு. எனக்கு எம்ஜிந்த படங்கள்ல எம்ஜிந்த பாட்டுகள்ல நானியன் பிரந்தேன் படத்துல நலமாக வேண்டும் என்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: அது இன்று ஒளிபரப்பு செய்வோம். கேட்டுருங்க, 10 மணி வரை காத்திருங்கள், நிச்சயமாக ஒளிபரப்பாகும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா. நன்றி. எங்கட கனவு கண்ணியை நீங்க கொண்டதுக்கு. கல்யாணம் முடிக்கிறவர் ஆவார் எங்கட கனவு கண்ணி. என்ன செய்ய, கல்யாணம் முடிச்சு நாங்க விட்டுட்டோம். இன்னொரு ஹஸ்பண்ட் ஆயிட்டாரானே, சரி ஓகே. நாங்கள் சினேகாக்கு போடுறோம்.
4: உங்களோட கனவு கண்ணிய
14: என்ன கண்ணை கண்ணழகி கண்ணை பத்தி எல்லாம் ரசனை சொல்றீங்களோ? எந்த வாழ் சொல்லியிருக்கானேண்டா? நீங்கள் என்ன தான் தான் உங்களை வயவன் சொல்லக்கூடாது இல்லைங்க. நாங்க அடையாளம் காட்டவே மாட்டேன் இந்த வயவை.
4: புன்னகையரசிக்கும் கண்ணழகிக்கும் கடும் போட்டியா தான் இருக்க போது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம் ரமேஷ்.
4: ரமேஷ் சொல்லுங்கள்.
15: என்றென்றும் சிநேகத்திலும் இருக்கும் புன்னகை அரசு சிநேகம் தான்.
4: ஓ, ரமேஷின் வாக்கும். ரமேஷ் இப்ப ரெண்டு ரமேஷ் இணைஞ்சு கொண்டாரு. நாங்கள் HD ரமேஷ் என்று உங்களை போடுறது உங்களுக்கு கவலையா இருக்குமா?
15: HD கவலையா இருக்கு.
4: HD நம்மளோட ரமேஷ் தானே. சரி, நன்றி.
15: ஓகே,
4: நன்றி. ஆமாம், நேர்கள் இப்பொழுது. ஹலோ சிஎஸ், வணக்கம்.
16: வணக்கம்.
4: வணக்கம், வாங்க. ஹலோ சிஎஸ்.
16: உணவில் ஜாதிக்காய் நன்றாக பிடிக்கும், ரசனையில் ஜோதிகாவை நன்றாக பிடிக்கும்.
4: ஓ, ஹலோ சிஎஸ் ஒரு கவிஞன், அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டிருக்கிறார். நன்றி. ஹலோ சிஎஸ்.
16: நன்றி.
4: நேரம் 8:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் FM அலைவரிசை ஊடாக இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்.
17: என்ன யோசினை?
18: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
17: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
19: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
20: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
21: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற எம்ஜி ராமச்சந்திரன் 136 திரைப்படங்களில் முன்னணி நடிகராக நடித்திருக்கின்றார். அந்த 136 திரைப்படங்களில் அவர் முன்னணி நடிகராக நடித்ததில் 49 படங்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தன. வெள்ளி விழா சாதனை என்று சொல்வார்கள். அதேபோல் இவரது நடிப்பில் வெளிவந்த மலைக்கள்ளன் திரைப்படம் முதல் பேன் இந்தியா திரைப்படமாக அமைந்தது. அதைவிட ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துக்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 1971 வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவரது மறைவுக்கு பின் 1988 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட அதேவேளை 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவர். 1977, 1980 மற்றும் 1984 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 3 முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றியவர். காமராஜர் தொடங்கி வைத்த மதிய உணவு திட்டத்தை 1982 சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய்தவர். அது மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை, இலவச பாடநூல்கள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்குரியது. பெண்களுக்கு என தனியாக மகளிர் சிறப்பு பேருந்துகள், இப்போது வெற்றி பயணம் என்று விஜய் ஆரம்பித்து வைக்கின்ற இந்த மகளிருக்கான சிறப்பு பேருந்து திட்டம் ஏற்கனவே எம்ஜி ராமச்சந்திரன் நடாத்தியது. அதேபோல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கிராம நிர்வாக அதிகாரி முறையை அறிமுகப்படுத்தி கிராம நிர்வாகத்தை மாற்றியமைத்தவர். தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் கொடைக்கானலில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றை தொடங்கிய பெருமையும் எம்ஜி ராமச்சந்திரனை சாருகிறது. இப்பொழுது நாங்கள் நீண்ட நேரமாக பாடலுடன் இணைந்திருக்கவில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் எம்ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறு வித்தியாசம், பழைய பாடல்கள் புதிய இசையில் ஒலிக்க கேட்கலாம். நேர்களே, கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்ப்போம். பழைய இசையில் பழைய பாடல்களை நாங்கள் பல 100 தடவைகளுக்கு மேல் கேட்டிருக்கின்றோம். இன்று கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்ப்போம். காவல்காரனையும் அதற்கு துணையாக அழைத்து வருவோம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசை ஊடாக இணைந்திருக்க நேரம் இப்பொழுது வாக்களிக்கு நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் செல்வகுமார்.
2: யோகியாக வாக்கு குறைவாக யோகியாக போட்டுருவோம்.
1: வாக்கு குறைவண்டபடியா ஒரு அனுதாப வாக்கா? அப்படியா,
2: ஒரு அனுதாப வாக்கு போடுவோம். என்னது
1: நன்றி நன்றி.
2: நீங்கள் நல்ல இதுதான், பரவாயில்ல, நடிக்கவோ தானே.
1: இல்லை, ஜோதிகாவுக்கு வாக்கு குறைவா இல்லை, ரெண்டா இல்லை. நீங்கள் வாக்களித்ததுடன் இப்போது சினேகா 7 வாக்குகள், ஜோதிகா 7 வாக்குகள், ரெண்டு பேரும் சரிசமமாக இருக்கிறார்கள். நன்றி செல்வகுமார். நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம் குயின்ஸ்டன்.
1: குயின்ஸ்டன் சொல்லுங்கள்.
3: சினேகாவுக்கு.
1: குயின்ஸ்டன் சினேகாவுக்கு. குயின்ஸ்டனுக்கு சினேகாவை பிடிக்கும். என்ன, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
4: குமார்.
1: குமார் சொல்லுங்கள்.
4: புன்னகேரசிக்க.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் பிரதீபாக வைக்கிறேன்.
1: பிரதீபா வணக்கம்.
5: வாக்கு ஜோதிகாக்கு.
1: பிரதீபாவின் வாக்கு ஜோதிகா. என்ன பிரதீபா ஜோதிகா. நன்றி பிரதீபா.
5: நன்றி.
1: ஆமாம், இப்பொழுது ஜோதிகா 8 வாக்குகள், ஸ்னேகா 9 வாக்குகள். உங்களது வாக்குகளை அழியுங்கள். 9 மணிகள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.
8: Maja, super body maja. Hey, this is Umar. My car, my petrol, my lot. Nada rules theriyama karot.
9: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
10: If we know it's wrong, why do we still do it?
11: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
12: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416

0: 220-8888 Guna Gunaraja 647-624-4165.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: Everything okay, no problem andichinam.
3: Bar kalamu closing da, adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks
3: chellam illa da Selvam
2: sari sari
6: நேர்களை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். மலைக்கல்வன் திரைப்படம் 54ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் பல திரைப்படங்கள் வெளிவந்து 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி சாதனை படைத்தன. பல திரைப்படங்கள் எம்ஜி ராமச்சந்திரனது நடிப்பில் வெளிவந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திரைப்படங்களை தங்களது கொள்கை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் தடவையாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரியணையை கைப்பற்றுவதற்கு எம்ஜி ராமச்சந்திரனின் பல திரைப்படங்கள் அன்பேவா உட்பட பல திரைப்படங்கள் காரணமாக அமைந்தன என்று சொல்வார்கள். அவரது திரைப்பட வாழ்க்கையில் உலகம் சுற்றும் பாலிவன் மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்லப்படும். வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான், ஹாங்காங் ஆகிய நாடுகளில் படமாக்கப்பட்டு அக்காலத்தில் தமிழக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படமாக உருவெடுத்தது என்று சொல்வார்கள். இந்த திரைப்படத்தை தயாரிக்க புறப்படுகின்ற போது கலைஞர் கருணாநிதியுடன் எம்ஜி ராமச்சந்திரன் நல்ல நண்பராக இணைந்திருந்தார். கலைஞர் கருணாநிதி, ஆர் எம் வீரப்பன் மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் நல்ல கூட்டுடன் இருந்தபோது இவர்களை வழி அனுப்பி வைத்த கருணாநிதி இவர்கள் திரைப்படத்தை தயாரித்து நாடு திரும்புகின்ற போது இவர்களுக்கிடையில் மிகப்பெரிய பனிப்போர். 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கழகத்தை எம் ஜி ராமச்சந்திரன் உருவாக்கிய போது இருவருக்கும் இடையில் பாரிய ஒரு விரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலகம் சுற்றும் பாலிவன் திரைப்படத்தை வெளியிடுவதில் பல்வேறு இழுபறிகளுக்கு மத்தியில் அந்த திரைப்படம் இறுதியில் வெளிவந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. அதுவும் எம் ஜி ராமச்சந்திரன், ஆர் எம் வீரப்பன் இருவரது தயாரிப்பில் உருவான திரைப்படம். எம் ஜி ராமச்சந்திரனே அந்த திரைப்படத்தை இயக்கியும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை 1971ல் வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் சிறந்த ரிக்ஷா தொழிலாளியாக நடித்ததற்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது கிடைத்து சாதனை படைத்திருந்தது. மதிவிலக்கு, பெண்கல்வி, தாய்ப்பாசம், ஏழை எளியோரை மதித்தல் போன்ற சமூக சீர்திருத்த கருத்துக்களை தனது திரைப்படங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை எம் ஜி ராமச்சந்திரனை சாரும். அதனால்தான் அவர் இன்று வரை தமிழக மக்களது நெஞ்சங்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலம் அவரே தயாரித்து இயக்கி இரட்டை வேடத்தில் நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பு தொழில்நுட்ப ரீதியாக அந்த காலத்தில் இவரது திரைப்படம் வெற்றி பெற்றது. அது நாடோடி மென்னன் என்ற திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலம் அவரே தயாரித்து இயக்கி இரட்டை வேடத்தில் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம். 1958ல் வெளிவந்திருந்தது. அதேபோல் 1969ல் ஜெயலலிதா அவர்களை முதன் முதலில் பாடகியாக அறிமுகப்படுத்திய படம் அடிமைப்பெண் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான பிலிம்பேர் விருது பெற்றது. இதைவிட தமிழிலே முழு நீள வண்ணப்படங்களின் வருகைக்கு பின் வண்ணப்படங்கள் மக்கள் திலகமாக இவரது வசீகரம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. அலிபாபாவின் 40 திருடர்களும் இவரது முதல் முழுநீள திரைப்படம் என்று சொல்லப்படும். இன்னும் அவர் பற்றிய பல செய்திகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேரம் இப்பொழுது 8:43. நேர்கள் 9 மணி வரை இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் போட்டியிடுவோர் பிரசன்னா சினேகா மற்றும் ஜோதிகா சூர்யா.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
2: புரட்சி தலைவா தம்மள செம்மா மக்கள் திலகம் டாக்டர் MGR
1: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள் 416-200-7652. உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன். இப்பொழுது வார வாரம் யார் இன்றைய நட்சத்திரம் என்பதற்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரசன்னா சினேகா மற்றும் ஜோதிகாவுக்கு இடையில் நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்மா சார், எஸ் டி குமார்.
3: எஸ் டி குமார் சொல்லுங்கள்.
4: 4 பேர் நடிப்பும் பிடிக்கும் எனக்கு, ஆனால் 2 பேர் 1 சோடிக்கு தான் போடலாம்.
3: நன்றி. ஆமாம், அது இப்பொழுது இருவரும் ஒரே வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள். சினேகா 9 வாக்குகள், ஜோதிகா 9 வாக்குகள். யார் வெற்றி பெறப்போகிறார் இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும்.
2: Yo, yo, yo, yo. Porchi talaiba, talaiba, tomara chemba.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:55 நேர்கள். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் போட்டியிடும் நட்சத்திரங்கள் நடிகை சினேகா மற்றும் ஜோதிகா. இப்பொழுது நடிகை சினேகாவுக்கு வாக்களித்தார்கள் மதன், தேவகுமார், பத்மநாதன், காசிநாதன், ரமேஷ், சுஜன், ரமேஷ் HD ரமேஷ், அதேபோல் குயின்ஸ்டன் குமார். அதேபோல் ஜோதிகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள் கரண், இதயன், சிவலிங்கம், பவான், திலகவதி, அலோசியஸ், செல்வகுமார், பிரதீபா, HD குமார். இப்பொழுது இருவரும் தலா 9 வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள். ஸ்னேகாவுக்கு 9 வாக்குகள், ஜோதிகாவுக்கு 9 வாக்குகள். இருவரும் சமமாக வாக்குகள் பெற்றிருப்பதால் நாங்கள் பூவாத்தலையா போட்டுதான் வெற்றியை தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இதற்குள் 9 மணிக்குள் யாராவது வாக்களித்தால் யார் வெற்றி பெறுகின்றார் என்பது தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாவிட்டால் பூவா தலையாவில் வெல்ல வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து தொங்கு பாரிமன்றம் என்று சொல்வார்கள், அப்படித்தான் உங்களது வாக்கு மாறி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மார்க்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 647-947-2864.
0: நேர்களே, இப்பொழுது போட்டி இருவருக்கும் கடும் போட்டி நிலவியதால் வாக்களிக்க நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்த நேர் யாருக்கு வாக்களிக்கின்றார் என்று. வணக்கம்.
4: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கள்?
4: என் பேர் உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள். ஜோதிகா, இப்போது ஜோதிகா 10 வாக்குகள், சினேகா 9 வாக்குகள். நன்றி உதயன் நிகழ்ச்சியில். இப்பொழுது இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: வணக்கம், சந்திரன் அழைக்கிறேன்.
0: சந்திரன் சொல்லுங்கள்.
5: என்னுடைய வாக்கு சினேகா.
0: சந்திரன் சினேகாக்கு கடும் போட்டி விடக்கூடாது. நன்றி, நன்றி. இப்பொழுது சினேகா 10 வாக்குகள், ஜோதிகா 10 வாக்குகள். சரிசமமாக வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. யாராவது மாற்றி அமைத்தால் உண்டு, இல்லாவிட்டால் பூவா தலையாதா. இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் எம் ஜி ராமச்சந்திரன். நேர்கள், எம் ஜி ராமச்சந்திரனின் பல திரைப்பட பாடல்களை கேட்டிருப்பீர்கள். இன்று கொஞ்சம் வித்தியாசமாக அவரது பாடல்களில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டு வேறு திரைப்படங்களில் ஒளிபரப்பான பாடல்களை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
7: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் CMR தமிழகம் 101.3.
8: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
9: Everlasting Travels and Tours.
8: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
10: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
8: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
10: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
8: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
10: 416-723-7387.
8: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
10: உத்தரவாதம் வழங்கப்படும்.

0: எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தவர் எம் ஜி ராமச்சந்திரன். நேர்களை, இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் நாங்கள் போட்டியை கொண்டு வந்த ஸ்னேகா, ஜோதிகா இருவரும் தலா 10-10 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இருவருக்கும் 10 நேர்கள் தலா இணைந்து வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். மதன், தேவகுமார், பத்மநாதன், காசிநாதன், ரமேஷ், HD குயின்ஸ்டன் குமார், சந்திரன் ஆகியோர் ஸ்னேகாவுக்கும், சகரன், இதயன், சிவலிங்கம், பவான், திலகவதி, அலோசியஸ், செல்வகுமார், பிரதிபா, HD குமார், உதயன் ஆகியோர் ஜோதிகாவுக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். இருவரும் இப்போது சம பலத்தில் இருக்கின்றார்கள். யாரை கொண்டு வருவது என்பதை நாங்கள் வருகின்ற வாரம் தீர்மானிக்க இருக்கின்றோம். பொறுத்திருந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகள்.

0: ஐயம்மா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெய் பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
3: Looking for a career on the road? Leave Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208 இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவர் சேவூடாக இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் 10 மணி வரை நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர்களை, கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வருகின்ற கவிதை தலைப்பு சமாதானமும் நோபல் பரிசும். சமாதானமும் நோபல் பரிசும் என்ற தலைப்பில் நவநீதம் பிள்ளை அவர்களுக்கு கிடைத்த இந்த சமாதான நோபல் பரிசை வாழ்த்தி உங்களது கவிதைகள் இடம்பெறுவது பாராட்டுக்குரியது. 4 வரை கவிதைகளாக இருக்க வேண்டும். ஒரு தமிழர் மரபு வந்த ஒரு பெண்மணிக்கு இந்த விருது கிடைத்திருக்கின்றது. இது தமிழர்களாகிய நாம் கொண்டாட வேண்டிய, ஏற்றி போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம். இலங்கை தமிழர் பிரச்சினைகளிலும் நவநீதம் பிள்ளை அவர்கள் அதிகளவு கரிசனை செலுத்தியவர், அதிகளவு ஈடுபாடு காட்டியவர் என்ற வகையிலும் அவருக்கு ஒரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு நவநீதம் பிள்ளை என்ற பெயர். பாருங்கள், பல தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நோபல் பரிசு விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். என்றாலும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு பலர் போட்டியின் மத்தியில், பல போட்டிகளின் மத்தியில் அவருக்கு கிடைத்திருப்பது உண்மையில் தமிழர்களாக நாம் நமது இனம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு வேளை என்ற வகையில் அவரை வாழ்த்தி உங்களது கவிதைகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் அவற்றை இணைத்துக் கொள்வோம். நீங்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க 416-593-3005 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள்.
9: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ.
12: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
13: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830. Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564.
2: நிர்ணய டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதிலும் அது 12 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் அக்டோபர் 10 நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 11 பகல் பொழுது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது வெப்பநிலை இன்றைய போல் 12 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கின்றது.

0: talk. For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசை ஊடாக இணைந்திருக்கும் நேரம்
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
2: நேரம் இப்பொழுது 9:25. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசை ஊடாக இணைந்திருக்கும் நேரம். 10 வரை நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் இன்று கொண்டு வர வேண்டிய கவியின் தலைப்பு சமாதானமும் நோபல் பரிசும் என்ற தலைப்பில் இன்றைய இந்த வருடத்துக்கான சமாதான நோபல் பரிசை வென்ற தமிழர் தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு பரம்பரை, தமிழர் பரம்பரையில் மரபு வழியில் வந்த தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த நவநீதம் பிள்ளை அவர்களை தொடர்புபடுத்தி நீங்கள் சமாதானமும் நோபல் பரிசும் என்ற கவிகளுடன் இணைந்திருக்கலாம். 10 வரை உங்கள் கவி மற்றும் அதற்கேற்ற பாடல்கள் என்பவற்றுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நேர்களே, இலங்கையில் 2 புதிய விமான சேவை நிறுவனங்கள் இப்போது சேவை ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கையில் உள்நாட்டு விமான போக்குவரத்து மற்றும் சர்வதேச சரக்கு விமான சேவைகளை ஆரம்பிக்க பல்யா மற்றும் விஏ ஆகிய 2 நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கைக்குள் உள்நாட்டு சேவைகளை ATR 72 ரக விமானங்கள் மூலம் முன்னெடுக்க பல்சுரையா என்ற விமான நிறுவனம் திட்டமிட்டிருக்கின்றது. அதேபோல் விஏஆர் போயிங் 737-800 ரக விமானங்களை பயன்படுத்தி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சர்வதேச விமான சரக்கு சேவைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றன. இரு நிறுவனங்களும் இலங்கை சிவில் விமான போக்கு அதிகார சபையிடம் விமான சேவை வழங்குனர் சான்றிதழ்களை பெறுவதற்கான ஆரம்பகட்ட விண்ணப்பத்துக்கு முந்தைய நிலையில் இருப்பதாகவும், சிக்ரியா, திருகோணமலை, கிங்குராங்குடா ஆகிய இடங்களில் உள்ளூர் விமான நிலையங்களை மேம்படுத்துவதற்கான ஆரம்ப திட்டங்களும் இப்போது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சால் தயாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையில் தற்காலத்திலே போக்குவரத்து உட்கட்டுமான அமைப்புகள் போன்றவற்றில் பாரிய சீர்திருத்த மாற்றங்கள் என்பன தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டு வருவதை நேர்கள் அறியாமல் இல்லை.

0: துண்டுண்ட வைக்கும் இசை ஆடி பாடி கொண்டாடி மகளிர் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
5: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலை வரிசையில் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தமிழர் மிகப்பெரிய பெருமையை பெற்றிருக்கின்றார். 2026 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பரிசை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவரும் தென்னாப்பிரிக்க நாட்டவருமான நவநீதம் பிள்ளை பெற இருக்கின்றார். சர்வதேச சட்டம் மற்றும் அமைதியை நிலைநாட்ட அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இவருக்கு இந்த பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அக்டோபர் மாதம் 5 தொடக்கம் 12 வரை 6 நோபல் பரிசுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்படும். அது டிசம்பர் 10 வழங்கப்படும். டிசம்பர் 10 நோபல் அல்ஃப்ரட் நோபல் அவர்களது நினைவு தினத்தையொட்டி இந்த பரிசுகள் முறையே நோபல் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஓஸ்லோவில் வைத்தும், அதேபோல் ஏனைய துறைகளுக்கான மருத்துவம், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் பௌதிகவியல், ரசாயனவியல் ஆகியவற்றுக்கான விருதுகள் ஸ்வீடனின் தலைநகரம் ஸ்டாக்ஹோமிலும் வைத்து வழங்கப்பட இருக்கின்றன. நவநீதம் பிள்ளையை பொறுத்தவரை டர்பனை நாராயணசாமி மற்றும் சாந்தாம்மா ஆகியோருக்கு 1941 மகளாக பிறந்தவர். இவரின் தாத்தா பாட்டி 1890களில் தென்னாப்பிரிக்காவில் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து சென்றவர்கள். நவநீதம் பிள்ளை 1963 நெடால் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 1965 சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று பிறகு வழக்கறிஞராக பணியை துவங்கி நிறவரிக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். 1988 ஹார்வர்ட் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1973 நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தபோது அவருக்கு உதவி செய்தவர். 85 வயதாகும் இவர் தென்னாப்பிரிக்க உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர் அல்லாத பெண் நீதிபதியாக பணியாற்றியிருப்பவர். 2008-2014 வரை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தலைவர், சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி, ருவாண்டாவுக்கான

கொள்வேன் என்று. மக்கள் அதிகம் கைதட்டினால் ட்ரம்புடன் நோபல் பரிசை பகிர்ந்து கொள்வேன் எனவும் நவநீதம் பிள்ளை ஜோக் அடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை முதல்வர் விஜய் நவநீதம் பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவித்து முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் நீதிக்காகவும் அயராது குரல் கொடுத்து வரும் தென்னாப்பிரிக்க வாழ் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவருமான நவநீதம் பிள்ளை 2026 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். தென்னாப்பிரிக்க மண்ணில் இனவெறிக்கு எதிரான சட்ட போராட்டத்தின் வழியே தனது பயணத்தை தொடங்கி அந்த நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளராகவும் பதவி வகித்த நவநீதம் பிள்ளை அமைதி மற்றும் சர்வதேச சட்டத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்காக அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாகவும் அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.

0: 5.3 CMA Tamil FM. சும்மா அதிரதில்ல.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com. வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: CMR Tamil FM 101.3.
4: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் CMR தமிழ் FM 101.3.
5: நேர்களை, நாங்கள் பொதுவாக இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் இந்த படிப்பை ஒரு மிகப்பெரிய தியாகமாக தங்களது வாழ்நாள் முழுவதும் படிக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் என்று பல்வேறு விதமான கதைகள், புத்தகங்கள் போன்றவற்றில் வாசித்திருக்கின்றோம். ஆனால் தமிழர்களும் இந்த வகையிலே இப்போது வயதானாலும் கல்வியை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுகின்ற சாதனை பட்டியலில் ஈடுபடுகின்றார்கள். அதுவும் எங்களது யாழ்ப்பாண மண்ணில் இடம்பெற்றிருக்கின்றது. 75 வயதில் ஒரு பெரிய பட்டத்தை பெற்று சாதனை படுத்தியிருக்கின்றார். மூர்த்தி மாஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர். 75 வயதில் மீண்டும் ஒரு பட்டத்தை பெற்று கற்றலுக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்திருக்கின்றார் திரு நாகேஷ் உருத்திரமூர்த்தி. சுவிட்சர்லாந்தின் ஆரம்ப காலத்தில் குடியேறிய தமிழர்களில் ஒருவரான இவர் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை முன்னெடுத்தவர். நீண்டகால மொழிபெயர்ப்பாளராகவும் சுவிட்சர்லாந்தின் முதலாவது தமிழ் பாடசாலையான பாசல் தமிழ் பாடசாலையை உருவாக்குவதில் முன்னின்றவர்கள் ஒருவராகவும் திகழ்ந்தவர். மனிதநேய பணிகளில் நீண்டகாலமாக ஈடுபட்டு பல்வேறு அமைப்பின் உபதலைவராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். சுவிட்சர்லாந்தின் சாரதி அனுமதி பத்திர தேர்வுக்கான நூலை தமிழில் மொழிபெயர்த்ததுடன் ஜெர்மன் பேராசிரியர் ஊவே பைசாத் அவர்களின் தலைமையில் ஓம் திட்டத்தின் ஊடாக திருக்குறள், நாளடியார் போன்ற தமிழ் இலக்கியங்களை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்த குழுவிலும் பங்காற்றியவர். பாசல் மாநிலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து பின்னர் தாயகம் திரும்பி அடம்பன் பண்ணையை நிறுவி சமூக பணிகளிலும் விவசாய செயற்பாடுகளிலும் இவர் ஈடுபட்டு வருகின்றார். கல்வி, மொழி, இலக்கியம், சமூக பணி என பல துறைகளில் தனது தளத்தை பதித்துள்ள மூர்த்தி மாஸ்டர் கட்டலின் மீதான ஆர்வத்திற்கும் விடாமுயற்சிக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் இந்த வருடம் 75 வயதில் தனது மற்றொரு பட்டத்தை பெற்று தமிழர்களுக்கும் இவ்வாறான கல்வியில் ஈடுபடுவோருக்கும் ஒரு உந்து சக்தியான முயற்சியை வெளிக்காட்டியிருக்கின்றார்.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் சரியாக
1: 9:40
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

உலக கண் பார்வை தினம் ஒவ்வொரு வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமைகளில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை உலக கண் பார்வை தினத்திலே ஒரு மயிர்கூச்சறிகின்ற ஒரு சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுசங்க பிரேமதிலக என்ற ஒரு மாணவன், பிறப்பிலிருந்தே பார்வையற்ற பெற்றோரின் மகனாக மதுசங்க பிரேமதிலக கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் தாதியியல் துறையில் இளமாணி பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கின்றார். வறுமை மற்றும் பெற்றோரின் வாழ்க்கை சவால்களுக்கு மத்தியிலும் தனது மகன் கல்வி கேட்டு சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த இரண்டு பார்வைகளையும் இழந்த இரண்டு தாய் தந்தையர்கள் பெற்றோரின் கனவு நினைவாகி இருப்பது என்று சொல்லப்படுகின்றது. தங்களது சிரமங்களை பொருட்படுத்தாமல் மகனின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பெற்றோரின் தியாகம்தான் இப்போது மதுசங்கவை மிகச்சிறந்தோர் பட்டதாரியாக மாற்றியிருக்கின்றது என்றும், பல்கலைக்கழக பட்டதாரியாக உயர்ந்துள்ள மதுசானின் சாதனை குடும்ப பாசத்திற்கும் விடாமுயற்சிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதாகவும், பெற்றோர் பாசம் மற்றும் பெற்றோரது விடாமுயற்சி, பிள்ளைகளது ஆர்வம் இவைகள் நிச்சயமாக அவர்களை ஒரு நல்ல சாதனை பயணத்துக்கு இட்டு செல்லும் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக இப்போது பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, குருநாகல் ஐக்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள எமது அரசாங்கம் என்ற பொதுக்கூட்டத் தொடரின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்று நாளைய தினம் அக்டோபர் 11 குருநாகல் மாவட்டத்தில் இரண்டு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது சனத் ஜெயசூரிய அனோஜனது விடுதலை தொடர்பாக அனோஜனுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளம் ஒன்றில் தனது கருத்துக்களை வெளியிட்டிருப்பதும் இங்கே பலவேறு வகையில் இப்போது அனோஜன் தொடர்பான விடயங்களில் பல்வேறு தரப்பினரும் இப்போது அதிக அக்கறை செலுத்தி வருவதாக சொல்லப்படுவதற்கு நல்ல சான்றாக மாறியிருக்கின்றனர்.

0: அந்த பாடலுடன் நானும் விடைபெறும் நேரம் இதுவரை நேரம் 6 மணி தொடக்கம் 10 மணி வரை எங்களது நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேர்கள், காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் KP கலை ரூபன் உங்களை மகிழ்விப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம். நேர்
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: சீயமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3964 4 1 6 3 9 6 3 3 4 4 4 1 6 3 9 6 3 3 4 4 talentaacademy.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 4 1 6 7 4 6 2 7

சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திச் சுருக்கம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாம் மாநிலத்தில் ஒரு மக்களவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள தடைகளுக்கு கனடா உள்ளிட்ட 8 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களுக்கு முன்னர் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி எஸ்எஸ் வாசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 அக்டோபர் மாதம் 10 சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலிகத்தில் உங்களோடு என்று முங்களன்பின் கேபி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் 11 வரை திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். 11:30 பேசும் இதயங்கள் கேட்கலாம். 12 2 வரை உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 13 °C. இன்றைய இரவு பொழுது அதி குறைந்த வெப்பநிலை 10 °C. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 17 °C. இரவு பொழுது 12 °C. இது CMR தமிழ் FM.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656.
2: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
3: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
4: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 உட்பட்டவரா இருந்தால் 20 பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. Gurunathan Devarajan.
5: Screamers, dare to face your fears.
6: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில். திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9-31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
8: துபாய், சிங்கப்பூர், 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: திரை இசை பாடல்களின் அலசல்.

0: நேரம் 10:11 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் இப்பொழுது முதல் திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய திரை சேலசல் நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து பாடல்களை பற்றி அலசுவதற்காக கமல் பாரதி இணைந்திருக்கிறார். வணக்கம் கமல் பாரதி.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன்.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகாக அலசுவதற்கு நேரம்
0: கிடைத்திருக்கிறது. ஆமாம், ஒரு சுறுசுறுப்பான காலகட்டத்தில் இருக்கிறோம். நேரத்தை எல்லாம் ஒதுக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இன்று எவ்வாறான பாடல்கள் பற்றி, என்ன பாடல்களில் என்ன, இதை பற்றி எல்லாம் பேச இருக்கிறோம்?
1: இன்று பாடல்களில் கவித்துவம் பற்றி பேசலாம். மற்றொரு இன்னொரு பாடலே உருவாகிய மற்றொரு பாடல் அப்படியே மலர்ந்து மலராதை போன்ற நிறைய விடயங்களை பேசலாம்.
0: சரி, நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் கேட்டிருப்போம். அதில் இருக்கும் வார்த்தைகள் சில நேரங்களிலே எங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் அந்த திரைக்காட்சியோடு அந்த பாடலை கேட்கும் பொழுது, ஓ, இதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ என்று நாங்கள் அதற்கு பிறகுதான் புரிந்து கொள்ள
1: பாடலை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும்.
0: அப்படியான ஒரு பாடலை தான் நாங்கள் முதன் முதலாக அதை பற்றித்தான் அலச இருக்கிறோம். அந்த பாடல் என்ன கமல் பாரதி?
1: இந்த பாடலை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னதாக இந்த பாடலை நாங்கள் எப்படி கண்டுபிடித்தோம் என்பதை பார்க்கலாம்.
0: உங்களிடம்
1: வகுப்பு முடிந்து வருகின்ற போகவில்லை, ஒரு படம் பார்க்க போகலாம் என்று, ஒரு பழைய திரைப்படம், அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் என்று படத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த பாடல் காட்சி வந்து வருகின்ற பொழுதுதான், இந்த பாடலுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். குறிப்பிடுவதற்கு காரணம், இது பலருக்கும் தெரிந்திருக்கும், இந்த பாடல் தெரிந்த பாடலாக இருக்கும், இந்த பாடலை பற்றி நிறைய அறிந்திருப்பார்கள். ஆனால் எங்களுடைய அந்த வயதிலே அது அறியக்கூடிய ஒரு திறமை எங்களிடம் இருக்கவில்லை. இந்த பாடலை பார்க்கும் திரைப்படத்திலே பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பாடல் காட்சியை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது வேறொரு பாடலும் அல்ல, ஒரு மார்க்கெட் பாடல்.
0: பழைய பாண்டியா திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த காலத்திலே நீங்கள் படிக்கும் நேரத்திலே நாங்கள் சில நேரங்களிலே இந்த பாடல்களை எல்லாம் அநேகமாக கேட்டிருப்போம். காட்சிகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கும். அந்த பாடலே வரும் சொற்கள் வரிகள் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு காயை பற்றிய பாடல் தான் என்று நினைத்திருப்போம்.
1: ஆனால் ஒரு மரக்கறி மரக்கின்ற பாடலாகத்தான்
0: இப்ப நீர்களுக்கு புரிந்திருக்கும். என்ன பாடல்? அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வண்ணிலவே இத்திக்காய் காயாதோ, என்னை போல் பெண் அல்லவோ, நீ என்னை போல் பெண் அல்லவோன்ற பாடல் தான்
1: இந்த பாடல். இந்த பாடலுக்கு வந்து இந்த நாங்கள் இந்த பாடலை எப்படி கண்டுபிடித்தோம் என்பதை போல, இந்த பாடல் உருவாகியிருந்த அந்த காலகட்டங்கள் கூட ஒரு சிறப்பான கதை இருக்கிறது. காரணம், இந்த பாடல் வந்து கவி காலமேக புலவருடைய ஒரு பாடல் வரிகளில் இருந்து அந்த பாடலை, அந்த வரிகளை பார்த்து கண்ணதாசன் ஈர்க்கப்பட்டதால் இப்படி ஒரு பாடலை இயற்றியதாக ஒரு கதை இருக்கிறது. இந்த பாடலை இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுது அவர் முதலிலே, என்ன இது ஒரே காய் காயாக இருக்கிறது, என்ன கொத்தால் சாவடி அந்த ஒரு பாடல் மாதிரி இருக்கிறது, இது ஒரு பாடலா, தேவையில்லை என்று ஒதுக்க, இல்லை இந்த பாடலுக்கு இப்படி அர்த்தம் இருக்கிறது என்று கண்ணதாசன் அவருக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். சொல்லுகின்ற பொழுது விஸ்வநாதன் கேட்டாராம், சரி இந்த விளக்கத்தை நீ எனக்கு சொல்லுகிறாய், இப்படி திரையரங்குக்கு வருகிற எல்லா ரசிகர்களுமே இது சொல்வதாக இருந்தால் நாங்கள் அதில் நின்று சொல்ல உடனே இது சரி வராது என்று சொல்ல, அந்த திரைப்படத்தின் இயக்குனர் வந்து, இல்லை அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு டீம் ஒர்க் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த பாடல் இருக்கு. அப்படித்தான் இந்த திரைப்படத்தில் உண்மையை நாங்கள் பாடலை கேட்கின்ற பொழுது தெரியாது, திரைப்படத்தில் இந்த பாடலை பார்க்கின்ற பொழுதுதான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், அந்த நடித்த நான்கு நடிகர்களுமே, சிவாஜியும் சரி, தேவிகாவும் சரி, பாலாஜியும் சரி, இப்படி அந்த நடித்த நான்கு நடிகர்களுமே அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தங்களுடைய அந்த செய்கையின் மூலம் அந்த பாடல் வரிகளுக்கான அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது மிக சுவாரஸ்யமாக இருக்கும்.
0: ஏனென்றால் இந்த பாடலை ஏற்கனவே அவர்கள் பாடலை இயற்றி எல்லாத்தையும் தயாரித்திருப்பார்கள், அதன் பிறகுதான் படமாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பாடலை கேட்டவுடன் நீங்க சொன்னது போன்று விஸ்வநாதனுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், அதை பார்த்த இயக்குனருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அவர் யோசித்திருப்பார், ஓகே இந்த காட்சியை மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக காட்சி அமைப்பை நாங்கள் மாற்றி அமைப்போம். அந்த காட்சியை பார்க்கும்போது
1: பாடல் காட்சியை அப்படி அவர்கள் அமைக்காமல் இருந்திருந்தால் பலருக்கும் அந்த பாடலை இன்று வேறுமே
0: புரிந்திருக்காது. அந்த காட்சியை அவர்கள் அமைத்தபடியாத்தான் எங்களுக்கு, ஓ இப்படித்தான் அந்த விஷயம் இருக்கிறதா, இதைத்தான் அவர்கள் அதில் சொல்கிறார்கள் என்று. சரி, என்ன அதில் பிரித்தெல்லாம் சொல்கிறார்கள்?
1: இதில் ஏறக்குறைய கண்ணதாசன் அவர்கள் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 30-க்கும் மேற்பட்ட காய்களை காய்கறிகளை வழங்கி இருக்கிறார். அதில் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்த பாடல் காட்சியை நாங்கள் திரைப்படத்தில் பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசனும் தேவிகாவும் அந்த காட்சியில் நடித்திருப்பார்கள். கதாநாயகன் கதாநாயகி இருவரும் நடித்திருப்பார்கள். இருக்கின்ற பொழுது அவர் அது ஒரு முதலில் ஒரு காட்சி தான், முதல் ஒரு காட்சியில் அவர்கள் இருப்பார்கள். இருக்கின்ற பொழுது ஒரு ஜன்னல் இருக்கும், ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும், ஜன்னல் அருகில் இருவரும் உரையாடி கொண்டிருப்பார்கள். உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஜன்னலின் ஒற்றை கதவு சாத்தப்பட்டிருக்கும், ஒரு கதவு திறந்திருக்கும். அந்த திறந்திருக்கின்ற கதவின் பக்கத்திலே கதாநாயகன் இருப்பார். சாத்தப்பட்டிருக்கின்ற மூடப்பட்டிருக்கின்ற ஜன்னல் பக்கமாக கதாநாயகி இருப்பார். இந்த பொழுது அந்த கதாநாயகி இருவருக்கும் ஒரு ஊழல் வரும். ஊழல் வருகின்ற பொழுது அந்த கதாநாயகி கூறுவார், நிலவே உனக்கு என்ன ஒரு ஓர வஞ்சனை என்று ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு என்ன என்று நடிகர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார், நிலவு உன் பக்கமாகவே காய்கிறது, அவர் பக்கமாகவே காய்கிறது, என் பக்கம் நிலவு காயவில்லை, அதாவது வெளிச்சம்
0: வெளிச்சம்
1: வீசவில்லை என்று சொல்ல நடிகர் என்ன செய்வார் என்றால் அந்த தன்னுடைய ஜன்னலை சாத்தி விட்டு கதாநாயகி இருக்கின்ற ஜன்னலை திறந்து வைத்து விட்டு சொல்வார், ஏ நிலவே அத்திக்காய் காய் இத்திக்காய் காயாதே என்று அப்படிதான் அந்த பாடல் வருது.
0: அதாவது அந்த பக்கமாக
1: பக்கமாக காய்,
0: அத்திக்காய்
1: அத்திக்காய் காய், அந்த பக்கமாக காய், ஆழமாக காய், அதாவது கூறிய ஒரு விஷம் கலந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. காரணம் அந்த காதலனுடைய தாகம் இருக்கிறது, அது ஒரு விஷம் கலந்த ஒரு தனிமையாக இருப்பதை நீ காதலன் உணர்த்த வேண்டும் என்ற போன்ற பல விடயங்களை அந்த ஒவ்வொரு வரிகளிலுமே கண்ணதாசன் உணர்த்தி இருப்பார். நிதமாக பார்க்கிற பொழுது இருக்கிறது அத்திக்காய் இருக்கிறது, அந்த பக்கமாய் காய் இருக்கிறது, ஆலங்காய் இருக்கிறது, அதாவது விஷம் போல, அல்லது வானில் இருக்கு நிலவாக காய், இத்திக்காய் காயாதே, அது இத்திக்காய் என்று நாங்கள் இத்திப்பழம் அப்படி அல்ல, அத்திப்பழம் அதல்ல, இது இத்திக்காய் காயாதே, இந்த பக்கமாக காயாதே,
0: இந்த திக்காய்,
1: இந்த திக்காய் காயாதே. அதே போல நிறைய இருக்கிறது, கன்னிக்காய் இருக்கிறது, ஆசைக்காய் இருக்கிறது, பாவக்காய் இருக்கு, நாங்கள் பாவக்காய் என்ற கசக்கிறது இன்னும் அதுக்குன்னது ஒரு காதல் பாடலை வைத்திருக்க, அதல்ல பாவைக்காக.
0: இதை நாங்கள் இன்னொரு விஷய விதமாகவும் பார்க்கலாம், அத்திக்காய் அந்த திசை,
1: அந்த திசை
0: காய், இத்திக்காய் இந்த திசையில்
1: காயாதே, அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள், அந்த திசை அந்த பக்கமாக காய், இந்த பக்கமாக காயாதே, அதைத்தான் இந்த பாடல் முழுவதும் வருகிறது. அப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது பார்த்தால், மாதுளங்காய் ஆனாலும் என்னுடங்காய், அது மாதுளங்காய் என்ற மாதின் உடைய உள்ளம் காயாக இருந்தாலும் என்னுடைய உள்ளம் காயாக இல்லை என்பதைத்தான் அந்த பாடல்வர்கள் கூறுகின்றனர். அதே போல இரவுக்க ஒரு இன்னொரு இடத்துல வருகிறது, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் என்று ஒரு இடம் வருகிறது. அதாவது இந்த இதில் இரண்டு விதமாக அர்த்தம் கொள்ளலாம், இரவுக்காக அதாவது முதல் இரவு, இரவுக்காக
0: இயங்குகின்ற
1: இருக்கிறது. அதே போல உறவுக்காக இருவருடைய உறவுக்காக இயங்குகின்ற ஒரு விடயம் இருக்கிறது, இயங்குகின்ற ஏழைக்காக இந்த ஏழைக்காக என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதையும் தான் இன்னொரு விடயம் இருக்கிறது, இந்த இரவு முதல் இரவு இன்னும் இருவருமே கூடாத நிலையிலே அந்த இரவு வந்து இன்னும் காயாகவே இருக்கிறது, இரவு காய்,
0: இரவு காயாமல்
1: அந்த உறவும் கூட இன்னும் காயாகவே இருக்கிறது.
0: அதற்காக
1: ஆமாம், அப்படி அப்படி நிறைய அர்த்தங்களை இந்த பாடல் வரிகளில் கண்ணதாசன் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இன்னொரு இடம் இருக்கிறது, சாதிக்காய் கனியக்காய் என்று அப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது. அதிலே அந்த ஜாதிக்காய் என்பது வந்து ஒரு அந்த கூறுவார்கள், அந்த ஜாதிக்காய் கணிந்தது போல் பெட்டகத்தில் அந்த பெட்டகம் வந்து வாசமாக இருக்கும், அப்படி எங்களுடைய அந்த காத வாழ்க்கை வந்து இனிமையாக வாழ்வதற்காக வாழக்காய், வாழ்வதற்காக காய்,
0: வாழைக்காய் இல்லை,
1: வாழைக்காய் வாழ்வதற்காக காய் என்பதுதான் அந்த கண்ணதாசன்.
0: உண்மையிலே இந்த பாடலை முன்பு கேட்கும் பொழுது நான் நினைத்தேன், இதுவரை நீங்கள் சொல்லும் வரையும் நான் நினைத்ததெல்லாம் வந்து மாதுளங்காய், ஏலக்காய், வாழைக்காய்,
1: மிளகாய்,
0: மிளகாய் என்று காய்களை பற்றித்தான் பாடுகிறார்கள் என்று நினைத்தேன். நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த வரிகளை எல்லாம் உற்று நோக்கும் பொழுது நிறைய விடயங்கள் வந்து அந்த பாடல் பிரித்து அவர்கள்
1: எழுதியிருக்கிறார்கள்,
0: மேய்ந்திருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் சேர்த்து மேய்ந்திருக்கிறோம், உலகாலம் இவளைக்காய் அதனை யோசித்தன், அது என்ன இவளைக்காய் என்று இருக்கிறது என்னெல்லாம் பார்த்தா இவளைக்காய்.
1: அதே போல இன்னொரு இருக்கிறது, உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் கிளர்ந்தது போல் வெண்ணிலவே சிரிக்கா சிரித்தாய் என்று இருக்கிறது. இதிலே உள்ளம் எல்லாம் இளகாயோ,
0: இளகாயோ,
1: ஆமா, உள்ளமெல்லாம் மிளகாயோ இல்ல, உள்ளம் எல்லாம் இளகாயோ,
0: இணைத்து பாடும் பொழுது அவர் உள்ளமெல்லாம் இளகாயோ,
1: இளகாயோ. அதே போல ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, அதாவது ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ, சொல்லாயோ,
0: பேச்சுரைக்காய்,
1: அதல்ல பேச்சுரைக்காய், ஒவ்வொரு பேச்சை உரைக்காய்
0: உரையாயிருக்கிறது.
1: இதிலும் இன்னொரு விடயம் இருக்கிறது, இந்த பாடலில் ஆரம்பத்தில் ஆரம்ப வரிகளை பார்க்கின்ற பொழுது சவுந்தரராஜனும் சுசீலாவும் பாடியிருக்கின்ற பகுதிகள் வந்து அவர்கள் கதாநாயகன் கதாநாயகி, அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் கதாநாயகி, அவர்கள் பாடுகின்ற அந்த சங்கதிகளும் சரி அல்லது பாடுகின்ற விதமும் சரி சரியானது, ஒரு போல்டாக இருக்கும் என்று சொல்வார்கள், மிக ஆணித்தரமாக இருக்கும். ஆனால் பின்னால் வருகின்ற பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி பாடிய பகுதிகள், அவர்கள் இருவன் பாலாஜியும் மற்றும் ஒரு நடிகையும் அவர்கள் அந்த திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் இருப்பவர்கள், அந்த திரைப்படத்திலே நகைச்சுவை நகைச்சுவை நடிகர்களாக இருப்பவர்கள். அதனால் அவர்கள் பாடுகின்ற விதம் வந்து ஒரு ஆளாவணையெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை கலந்ததாக இருக்கும். அந்த இதுக்கு ஏன் குறிப்பிடுகின்ற அந்த சொன்னதெல்லாம் மிளகா என்ற இடத்திலேயே அந்த நடிகை பாலாஜியின் பாயில் ரெண்டு மிளகாயை வைத்து விடுவார். அவர் அதைத்தான் ஓஹோன்னு கடித்து விட்டு அந்த அதை காட்டுவார். அப்படி நிறைய இடங்களில் இந்த பாடல் காட்சிகளை அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார்கள்.
0: தனிமையிலே எங்காய் வெண்ணிலாவே.
1: ஆமாம், இருவரையுமே அத்திக்காய் காய இருவரையுமே காயாமல் நீ கடைசியாக தனிமையிலே இயங்காதே என்றுதான் அந்த கூறுகிறார்கள். அதே போல அந்த கோவை காய் என்பதெல்லாம் வந்து ஒரு அரசனுடைய அந்த அவரைக்காய் அரசனைக்காய்
0: கோதை காய்.
1: ஆமாம், கோவை என்பது வந்து கோ அரசன் அரசனைக்காய் எண்ணெய் காயாது அரசனைக்காய் என்பது போன்ற நிறைய விடங்களில் அந்த பாடல் வரிகளில் கண்ணதாசன் கொண்டு வந்திருக்கேன்.
0: கோதை எண்ணெய் காயாது காயாதே கொற்றவரை
1: கொற்றவரை
0: அங்கே காயாது அங்கே வெண்ணிலவே கொற்றவரை காய் அங்கே வெண்ணிலவே கொற்றவரை காய் வெண்ணிலவே என்று மாற்றி எல்லாம் பாடியிருக்கார்கள். சரி, அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். கேட்டால்தான் நேர்களும் பிரித்து மேயக்கூடியதாக இருக்கும். சரி, இதோ பாடல்.

0: ஆமாம், கேட்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த காய்களிலெல்லாம் எவ்வளவு விவரம் இருக்கிறது என்று. நாங்கள் இதுவரையும் நினைத்த காய்கள் எல்லாம் வேறு, ஆனால் இங்கே அவர்கள் சொன்ன காய்கள் வேறாக இருக்கிறது.
1: அவன் கிட்டத்தட்ட 30-31 காய்கள் இருக்கிறான். அத்திக்காய், ஆலங்காய், இத்திக்காய், கன்னிக்காய், ஆசைக்காய், பாவைக்காய், அங்கேக்காய், அவரைக்காய், கோவைக்காய், மாதுளங்காய், எண்ணுளங்காய், இரவுக்காய், உறவுக்காய், ஏழைக்காய், நீயும் காய், நிதமும் காய், இவளைக்காய், உருவங்காய், பருவங்காய், ஏலக்காய், வாழைக்காய், ஜாதிக்காய், கனியக்காய், விலங்காய், தூதுவளங்காய், மிளகாய், சுரைக்காய், வெள்ளரிக்காய், சிரிக்காய் என்று ஏறக்குறைய கிட்டத்தட்ட 31 காய் வகைகளை கண்ணதாசன் அதில் இணைத்திருக்கிறார். இதை நாங்கள் இப்பொழுது கதைக்கின்றவர்களினருடைய வந்து இந்த பாடலுக்கு ஏறக்குறைய 6 பாடல் RPM ரெக்கார்டுகளிலே இது ஒரு பக்கத்திலே ஒரு பாதி பாடல் இருக்கும், பின்னர் அடுத்த பக்கத்திலே மற்ற பாதி பாடல்.
0: இடையில அந்த புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த மாறும் பொழுது நின்று வருவது போன்ற ஒரு இசை இருந்தது. அது இந்த ரெக்கார்ட்ஸை திருப்பி முந்தைய சொல்லுவார்கள், தோசை தோசையை திரட்டி போடு, ரெக்கார்ட்ஸை மாற்றி போடு என்றது போன்று மாறி இருக்கிறது. ஆமாம், அற்புதமான பாடல். TM சௌந்தரராஜன், பி சுசீலா மற்றும்
1: ஸ்ரீனிவாஸ்,
0: ஜமுனாராணி
1: நாங்கள் பேர் இணைந்து பாடிய பாடல்.
2: திரையிசை பாடல்களின் அலசல்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: என்ன யோசனை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 GTA கிரெடிட்.
10: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டில் இருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் FM.
6: நேரம் 10:33, நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் FM-இல் திரைசியலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, திரைசியலசல் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஏற்கனவே ஒரு பாடலின் அந்த வரிகளை பற்றியெல்லாம் அக்கு வேறு ஆணிவராக பிரித்து மேய்ந்திருந்தோம்.
11: இப்பொழுது தெரிந்ததை சொல்லியிருந்தோம்.
6: இப்பொழுது இன்னொரு பாடல், ஒரு தழுவல் பாடல், இன்னொரு ஒரு ஆங்கில பாடலை தழுவியதாக ஒரு வந்த ஒரு புதிய பாடல் என்று
11: இடைக்காலத்து பாடல்
6: அந்த பாடலை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம். சரி, அந்த பாடலில் என்ன சிறப்பு இருக்கிறது?
11: இந்த பாடல் வந்து ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 70களிலே அதாவது ரேப் இசையின் மேலத்திய நாடுகளில் ரேப் இசையின் புகழ்பெற்றவராக கருதப்பட்ட பாப் மார்லே பாடிய பாடல், இசை சக்கரவர்த்தியாக அவர் பாடிய பாடல். அந்த பாடலின் தாக்கம் எங்கேயோ ஒரு இடத்திலே பாடலுக்கு வந்திருக்கிறது.
6: அது இல்லை, சில வேளைகளிலே அந்த இயக்குனர் வந்து பாடல் இப்படியான ஒரு பாடல் எனக்கு வேண்டும் என்று கேட்டு அதற்கேற்றவாறு இவர்கள் அந்த பாடலை மாற்றி
11: அமைத்திருக்கலாம்.
6: அவ்வாறான ஒரு பாடல் பற்றி தான் பேசியிருக்கிறோம். சரி, என்ன பாடல் என்று

0: கமல் பாரதி கெட் அப்,
1: ஸ்டாண்ட் அப்,
0: ஸ்டாண்ட் அப். இது பாடசாலையில சொல்லுவார்கள், ஆசிரியர்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், கெட் அப், ஸ்டாண்ட் அப் என்று.
1: இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட உரிமைக்காக பாடுகின்ற பாடல்,
0: ஒரு பாடல்
1: ரைட்ஸ்க்காக ஸ்டாண்ட் அப் என்று சொல்லுகின்ற பாடல்.
0: இந்த பாடல் நேருக்கு நேரு திரைப்படத்தில் இடம்பெற்ற அவள் வருவாளா,
1: அதுவும்
0: ஒரு புரட்சி
1: புரட்சி பாடல்.
0: அவள் வருவாளா என்ற ஒரு புரட்சித்தனமாக பாடும் பாடல் அந்த பாடல். இந்த பாடலை தழுவிய பாடல் தான் இந்த அவள் வருவாளா என்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: CMR தமிழ் FM 101.3 FM
1: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை லாட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar glamu closing that. Adikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the Pradeep Selvathukku thanks.
7: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
6: சரி சரி.
10: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
11: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
12: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
13: CMR Tamil FM 101.3.
14: நேரம் 10:47 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் திரை செயலசர் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன பற்றி அலச இருக்கிறோம்?
15: அடுத்தும் கவியரசு கண்ணதாசன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்தான். இந்த கவித்துறையிலே நான் நினைக்கிற நிறைய கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசன் அளவுக்கு பிரபலமாக வந்த ஒரு கவிஞரை நாங்கள் மிக குறைவாகத்தான் பார்க்கலாம். சமகாலத்திலே கவிஞர் வாழி இருந்திருந்தாலும் கூட கண்ணதாசன், அவரும் கண்ணதாசனைத்தான் நிறைய இடங்களிலே போட்டி இருக்கிறார் சிறந்த கவிஞர். அப்படியான ஒரு கவிஞர் வந்து அந்த தலைக்கணம் இல்லாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான.
14: அப்படியான கவிஞர்களை கண்டுபிடிப்பதே கஷ்டம்.
15: ஆமாம். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களில் சின்ன சின்ன விடயங்கள் செய்து விட்டாலே கூட தங்களை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு இருமாப்படுத்தியிருக்கின்ற அந்த காலகட்டங்கள். ஆனால் கவியரசு கண்ணதாசன் காலங்களில் எல்லாம் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை படித்திருந்தாலும் கூட மிக அடக்கமாக இருக்கின்ற ஒரு கவிஞர். எனக்கு மிஸ் சில இந்த திரை கலைஞர்கள் சிலரை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். காரணம், முதலில் அதில் முதலாவது இருப்பது வந்து கவிஞர் கண்ணதாசன். காரணம், 8ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். அவருடைய பள்ளிப்பாடமே 8ஆம் வகுப்போடு முடிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த
14: எழுத்து திறமை
15: என்பது மிகப்பெரியது.
14: ஆனால் அவர் எழுத்து திறமை என்பதை விட அவரது பாடல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது யதார்த்தம்,
15: யதார்த்தமா
14: உண்மை, ஒரு
15: வாழ்க்கையில் பட்ட விடயங்களை, தத்துவங்களை, அதாவது நிறையவே சொல்லியிருப்பார். தத்துவங்கள் என்பது அனுபவத்தின் வாயிலாகத்தான் நிறையவே வர முடியும். அப்படி நிறைய விடயங்களை கண்ணதாசன் சொந்த வாழ்க்கையில் நடந்த விடயங்களை பாடல் வரிகளாக மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எழுதியிருப்பதுதான் மிக சிறப்பானது. அவரை பாட்டு வியந்திருக்கின்ற. அதே போல மற்றும் ஒரு கலைஞர் என்று பார்க்கப்படுவார், எஸ் பி
14: பாலசுப்ரமணியம்.
15: இப்பொழுது கே ஜே ஜேசுதாஸ் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் இசையை முறையாக பயின்றவர்கள். ஆனால் பாலசுப்ரமணியம் அப்படியே இல்லை, தன் ஏதோ ஒரு கடவுள் கொடுத்த மரமாகத்தான் அவர்களை பார்க்கலாம். அப்படி நிறைய விடயங்கள், நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது பார்க்கப்போவது கவியரசு கண்ணதாசன். நாங்கள் ஏன் அதை கூறுகின்றோம் என்பதை நேர்கள் தெரிந்து கொள்வார்.
14: ஆமாம், அதை இன்னொரு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்ணதாசனை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளவு பெருமையாக சொல்கிறோம் என்று,
16: செந்தாழம்பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதமான அவர் எழுந்தார். செந்தாழம்பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதமான எழுந்தார். நான் தான் வாயில் சுத்தி மார்க் பண்றேன் ஐயா. அந்த செந்தாழம்பூவில் உட்கார்ந்த கோல வந்தாடும் நினைச்சா நல்லா இருக்குமா? செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது சாஃப்டா இருக்குமா? என்னன்னா கரெக்டு, செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் போடும். அப்படியெல்லாம் வந்திருக்கேன். அது அது எதுக்குன்னா, இந்த எழுத்து மேல இருக்கிற ஆர்வத்தினால நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு.
17: ஓகே,
16: கரெக்டா இருக்கு. அது அதை தவிர வேற ஒன்றும் சிந்தனை பண்ண முடியாது.
17: எவ்வளவு பாடல் எழுதியிருக்கீங்க?
14: சரி, இப்பொழுது கங்கிய மரன் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் பாடலில் வரியை மாற்றும் பொழுது அதை அவர் மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்றால் வந்து ஆடுகிறது, தென்றல் வந்து ஆடும். அதே நின்ற உட்கார்ந்து என்று சொன்னால் அது வந்து அதிலே உட்கார்ந்து விட்டது,
15: நின்றுவிடும்.
14: அதே சம்பந்தப்படுத்தி கங்கிய மரன் சொல்லியிருக்கிறார். கங்கிய மரன் ஒரு சிறந்த
15: பாடலாசிரியர். முக்கியமான சில விடயங்கள் இருக்குது, அதாவது அதை சொல்வதற்கும் ஒரு திறமை இருக்க வேண்டும். போகிற போக்கில் யாரோ ஒருவர் போய் அதை சொல்ல முடியாது.
14: யார் சொல்கிறார் என்றது ஏற்றுக்கொள்ளும்.
15: அதே போல ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு இது இருக்க வேண்டும், மனநிலை இருக்க வேண்டும்.
14: அவ்வாறான ஒரு பாடல் தான். சரி, அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக மலர்ந்தும் மலராதவை பாடலை ஒலிபரப்பலாம்.

0: CMR Tamil FM 101.3. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
0: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
0: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
0: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
0: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
0: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: ஆமாம், இன்றைய திரைசி அலசல் கொஞ்சம் வித்தியாசமாக அலசி இருக்கிறோம்.
6: ஹெவி பர்ஃபார்மன்ஸ்
5: வளமையாக சப்பண்டு இருக்கும். இன்று கொஞ்சம் பரவாயில்லை, அலசி இருக்கிறோம். அடுத்த வாரமும் நாங்கள் வித்தியாசமான பாடலோடு நேர்களை சந்திக்கவிருக்கிறோம். அதுவரையும் மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் யார்?
6: உங்கள் தோழமையில் கமல் பாரதி. நன்றி கலைரூபன் வாய்ப்புக்கு. மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி கமல் பாரதி. இணைந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலருபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை விடுவிக்க கோரி சவுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழக இடைத்தேர்தல் தோல்விகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையே காரணம் என திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆல்பர்டாவில் கெனடி ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் உரையாற்றவுள்ளார். எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் மக்கள் அஞ்ச மாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஆயிரத்தி 1983 கருப்பு ஜூலை இனக்கலவரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிப்பதற்கு பதிலாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவொன்றை அமைப்பதே சிறந்ததென நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்வைத்த தனிநபர் பிரேரணைக்கு பதிலளித்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கட்சிகளினதும் பிரதிநிதிகள் உள்ளடங்கும் நாடாளுமன்ற குழுவொன்றின் ஊடாக கடந்த கால சம்பவங்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறிந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் கடந்த கால வரலாற்று தவறுகளால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், உண்மையை கண்டறிந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கருப்பு ஜூலை சம்பவம் இடம்பெற்று 43 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளுக்கான பொறிமுறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது பொருளாதார நிலைமைகள், உலகளாவிய நிதி கட்டமைப்புகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையில் 2020 ஆண்டிலிருந்து சுமார் 400,000 குடும்பங்கள் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவுகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. அதேவேளை நாட்டின் குடும்ப நுகர்வு செலவுகள் 2025 ஆண்டில் 900,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உணவு, வீடமைப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான செலவுகள் குடும்பங்களின் மொத்த நுகர்வு செலவில் 58% அதிகரித்துள்ளன. மேலும் நாட்டின் மொத்த நுகர்வு செலவில் 70% நடுத்தர வருமான குடும்பங்களே மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வசதி படைத்த குடும்பங்கள் மேல் மாகாணத்தில் அதிகளவில் வசிப்பதாகவும் நடுத்தர வருமான குடும்பங்களில் 56% கிராமப்புறங்களில் உள்ளதாகவும் ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. வாழ்க்கை செலவு மற்றும் குடும்பங்களின் வருமான நிலை தொடர்பான இந்த தரவுகள் இலங்கையின் பொருளாதார சவால்களை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கான அனைத்து விமான சேவைகளையும் அக்டோபர் 18 வரை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. ரியாத் விமானத்தை சுற்றி அண்மையில் நிலவிய பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு மறு ஆய்வுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் விமான பணி குழாமினரின் பாதுகாப்பே தங்களது முதன்மை முன்னுரிமை என்பதால் நிலவும் சூழ்நிலை வர்த்தக விமான செயல்பாடுகளுக்கு பொருத்தமான மட்டத்தில் உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இளைஞரான சிவராசா அனுஜனை விடுவிக்க கோரி அந்நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தணிகள் குழுவினரும் சவுதி அரேபிய சட்டத்தணிகளும் நடத்திய கலந்துரையாடல்களை தொடர்ந்து மேன்முறையீட்டுக்கான சட்ட ஆவணங்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட 11 தொடர்பாக அனுஜனுக்கு ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,00,000 சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பு தாக்கல் செய்த மேன்முறையீட்டை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் தற்போதைய மேன்முறையீட்டிலும் சாதகமான முடிவு கிடைக்காவிட்டால் சவுதி அரேபிய மன்னரிடம் கருணை மனு ஒன்றை சமர்ப்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக இடைத்தேர்தல் தோல்விகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையே காரணம் என திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் திமுக தோல்வியடைந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின்போது அதிகளவிலான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக திமுக பேச்சாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முன்னர் தமது கட்சி வலுவாக இருந்த வாக்குச்சாவடிகளில் அதிகளவிலான பெயர்கள் நீக்கப்பட்டமை தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் தகுதியான வாக்காளர்களை உறுதிப்படுத்துவதற்கானவை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை விஜயத்தை முன்னிட்டு சென்னையில் 5 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிகளில் 22,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை செல்லும் பிரதமர் மோடி போரூர் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தை தமிழக முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து ஆரம்பித்து வைக்கவுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை IIED வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் நிகழ்விலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம், மெட்ரோ ரயில் நிலையங்கள், முக்கிய வீதிகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் பயணப்பாதைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: டொரண்டோ ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒட்டுமொத்த வீட்டு விலைகள் வீழ்ச்சியடைந்து வருகின்ற போதிலும் செமி டிட்டாச் வீடுகள் மற்றும் டவுன் ஹவுசஸ் ஆகிய 2 வகை வீடுகளும் ஒப்பீட்டளவில் தமது சந்தை மதிப்பை தக்கவைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செமி டிட்டாச் ஹவுசஸ் எனப்படும் ஒரு பக்கத்தில் மற்றொரு வீட்டுடன் இணைக்கப்பட்ட வீடுகளின் விலை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளது. இவற்றின் சராசரி விலை $12,00,000+ அதிகமாக பதிவாகியுள்ளது. அதேவேளை டவுன் ஹவுசஸ் எனப்படும் தொடர் வீடுகளின் விலை 0.8% குறைந்துள்ளதுடன் அவற்றின் சராசரி விலை $9,22,000+ காணப்படுகிறது. டொரண்டோவில் ஏனிய வகை வீடுகளின் விலைகள் சரிவை சந்தித்து வருகின்ற நிலையில் இந்த 2 வகை வீடுகளின் விலை நிலவரம் கவனத்தை ஈர்த்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடைகளை விதிக்கப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, டென்மார்க், ஜப்பான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரம், நடுநிலைத்தன்மை மற்றும் நேர்மைக்கு தமது தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ள இந்த நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு கடும் அதிருப்தியையும் தெரிவித்துள்ளன. போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மிக கடுமையான சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதிலும் இந்த நீதிமன்றம் முக்கிய பங்காற்றுவதாக கூட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளிலும் அதன் பணியாளர்களிலும் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நீதித்துறை அமைப்பின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஆதரவை தொடரப்போவதாக கனடா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அல்பர்டா மாகாணத்தில் பிரிவினை தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் கனேடிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் போலிவியர் உரையாற்றவுள்ளார். October 16 கல்கரியில் நடைபெறவுள்ள கனடா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ நெட்வொர்க் மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார். கனடாவின் பாதை விலகல், அல்பர்டாவின் நம்பிக்கை, வளம் மற்றும் சுதந்திரத்தை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பில் அவரது உரை இடம்பெறவுள்ளது. அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித், முன்னாள் முதல்வர் ஜேசன் கெனி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளனர். கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதை எதிர்க்கும் ஜேசன் கெனி மாகாணத்தின் இறைமை தொடர்பான விவாதத்திலும் பங்கேற்க உள்ளார். இதற்கிடையில் அல்பர்டா, சச்செச்வான் மற்றும் கியூபெக் மாகாணங்கள் கனடாவிலிருந்து பிரிய வேண்டும் என தொழிலதிபர் எலன் மாஸ்க் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து கேட்டபோது, கனடாவின் எதிர்காலத்தை கனடிய மக்களே தீர்மானிப்பார்கள் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இதேவேளை கனடியர்களின் பாதுகாப்பு, வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் நாட்டின் சுயாதீன தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என பியர் போலிவியர் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் விதித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியும் மனித உரிமை சட்ட நிபுணருமான நவநீதம் பிள்ளைக்கு நோபல் அமைதி பரிசு அறிவிக்கப்பட்ட அதே நாளில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமெரிக்க படையினர் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. இந்த தடைகள் மூலம் நீதிமன்றத்துடனான பரிவர்த்தனைகள் கட்டுப்படுத்தப்படுவதுடன் அதன் நிதி மற்றும் தொழில்நுட்ப சேவைகளுக்கான தொடர்புகளும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான தாக்குதல் என கண்டித்துள்ளது. மேலும் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தையும் செயற்பாடுகளையும் பாதுகாக்க அதன் உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளது. எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் மக்கள் அஞ்ச மாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் நடைபெற்ற கிராமப்புற மற்றும் நாடோடி மக்களின் திறன்களை வெளிப்படுத்தும் சர்வதேச கண்காட்சியில் உரையாற்றிய அவர், ஈரான் மக்கள் உயிருடன் இருக்கும் வரை நாட்டின் மக்களுக்கு சேவையாற்ற தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்ற போதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளில் சமரசம் செய்யப்போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் முன்வைத்த அண்மைய அமைதி திட்டத்தில் பிராந்திய அளவிலான போர் நிறுத்தம், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடைகளை நீக்குதல் மற்றும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கு பதிலாக 7 நாட்களுக்குள் ஹோமுஸ் நீரணியை மீண்டும் திறக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த முன்மொழிவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 20-20 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என சமப்படுத்தியுள்ளது. ராஞ்சி நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 249 ஓட்டங்களை குவித்தது. சஞ்சு சாம்சன் 10 பந்துகளில் 82 ஓட்டங்களையும், இஷான் ஹிஷான் 22 பந்துகளில் 43 ஓட்டங்களையும் பெற்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 40 ஓட்டங்களையும், திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் 44 ஓட்டங்களையும் பெற்றனர். 250 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்து தீவுகள் அணி அணித்தலைவர் சாய்ஹேப் ஆட்டமிழக்காமல் 45 பந்துகளில் 102 ஓட்டங்களை குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் 37 பந்துகளில் 84 ஓட்டங்களை பெற்றார். இதன் மூலம் 18.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 253 ஓட்டங்களை பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி ஆண்களுக்கான 20-20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிகூடிய வெற்றி இலக்குகளை துரத்தி பிடித்த சாதனைகளில் ஒன்றை பதிவு செய்துள்ளது. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஸ் அனுஜனை விடுவிக்க கோரி சவுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழக இடைத்தேர்தல் தோல்விகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையே காரணம் என திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. அல்பர்டாவில் கனடிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் போலிவியர் உரையாற்றவுள்ளார். எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் மக்கள் அஞ்சமாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெய் பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
10: ஒலிக்கும் பாடலை பாடியவர்கள் நடா ஜெயதேவன் மற்றும் சுகல்யா.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca ஸ்கார்ப்ரூவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், கிரேட் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். லெகசி லேர்னிங் ஹப் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் 2225 மார்க்கம் ரோடு யூனிட் 205 647-532-2564 647-532-2564.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
4: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: East or West? CMR is the best.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 இரவு 9 வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA, 905-417-6069.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.

கனவுகள் கலைக்கவில்லை உன் விழி இல்லாததால், காதலை உரைக்கவில்லை உன் மொழி இல்லாததால், கற்பனை விதைக்கவில்லை உன் கண் இல்லாததால், காவியம் படைக்கவில்லை உன் எழில் இல்லாததால், சிந்தனை சிதைக்கவில்லை உன் வனப்பில்லாததால், நான் நானாகவில்லை உன் காதல் என் வசமில்லாததால்.

அன்பே, தனிமையில் துடிக்குது இதயம் மௌனமாய், தவிக்குது மனது அங்கேயும் நீதான். என் நிழலான உனக்கு நிஜம்தான், இன்னும் புரியவில்லையாகிறேன்.

புரிகின்ற போது கரைகின்ற மேகமாய் என்னுயிர்தான் பிரிகின்ற போது தனிமையில் நீ என்று தவிக்கது என்னிதயம் என்று. துடிக்காமல் என்னிதயம் போனாலும் துடிப்பேனே நீ துடிப்பாய் என்று. தவிக்கின்ற என் மூச்சின் வீச்சோடுவா. முடிகின்ற உலகிலும் மறையாமல் நம் காதல் இங்கே வாழ. காலை நேர பாதியோர சிதறிய பனித்துளியிலும் சிரிக்கின்றது உன்முகம். சாலையோர சாரல் கூட சுமக்குது உன்மொழியை தன் துணையாய். கடந்து போன கனவுகளாய் கண் சுமிட்டும் வானவில்லாய் வதைக்கின்றாய் இன்னும் என் காதல் புரியாமல் அன்றே.

சத்தியமாய் சொல்கின்றேன், பக்குவமாய் பார்ப்பேன் உன்னை, நித்தியமாய் என்றும் உன்னை சுமப்பேன். என்ன வழி, பேசிவிடு, உன் விழியால் ஒரு வார்த்தை பேசிவிடு. வாழ்ந்துவிட நான் இங்கே, நீ இல்லா வாழ்வு வேண்டாம், நீ வந்தால் மரணம் வேண்டாம். வாழ்ந்திங்கே புன்னகைக்கும் சாகாத பூக்களாய் புன்னகைப்போம் நாம் இங்கே.

கடல் நடுவே கடும் காற்றில் தள்ளாடும் துடுப்பில்லா படகாக, தின்றாடும் ஜீவனாக உன்வரவுக்காய் வந்துவிடு, வாசம் தந்துவிடு எனக்கு. இல்லையெனில் உயிரில்லா உடலோடு காத்திருப்பேன் கல்லறையில். கண் விழித்து உனக்காக வந்துவிடு, தந்துவிடு ஒருவழி நீர்.

நீ இல்லா உலகம், நீரில்லா கிரகம், நீ இல்லா நிமிடங்கள், நியாயமில்லா சோதனைகள், நீ இல்லா இந்த வாழ்வு, நிஜமில்லா எண்ணெதிர்காலம்.

மேகம் கொட்டிய நீரோடு மெதுவாக கலந்தது என் கண்ணீர். தாகம் தீர்த்தது பூமி பந்து தண்ணீராலோ என் கண்ணீராலோ. காலங்கள் கடந்த உன் கனவுகளால் என் கண்களில் நீர் சொரிந்ததோ, கனவுகள் கலையாமல் என் நெஞ்சுக்குள் புதைந்ததோ.

மௌனித்த உன் உதடுகள் மறுபடி துளிர்விடுமாயின் மடிந்து போன எண்ணிதயமும் மறுபடி துடிக்குமடி. விடை கொடுத்து போக இது ஒன்றும் வினாத்தாளல்ல, புள்ளி வைத்து பார்க்க இது கோலமும் அல்ல, முற்று புள்ளி வைத்து முடிக்கின்றேன் என் வாழ்க்கை தொடர்வதற்கான தொடக்க புள்ளியாக.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கிறோம்.
1: சுந்தர தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் CMR 101.3.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வானில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
3: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
4: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
5: உதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போச்சொல்லி.
6: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
7: டாலண்டா அகாடமி,
6: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
7: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
6: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்காப்ரோ.
7: 416-396-3344.
6: talentaacademy.ca.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
8: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
8: ஏசியா கோல்ட் இங்க்,
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
8: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
8: 416-746-2742.
9: சுந்தர தமிழில் சுகமான இசை வழங்கும் CMR தமிழ் FM 101.3.
10: நேர்கள் 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராச அனுஜனை விடுவிக்க கோரி சவுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழக இடைத்தேர்தல் தோல்விகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை காரணம் என திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆல்பர்டாவில் கனடிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் உரையாற்றவுள்ளார். எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் மக்கள் அஞ்ச மாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:02. இன்று 2026 அக்டோபர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாள் ஒன்று பிறந்திருக்கிறது. இன்றைய நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR தமிழ் FM நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து 2 உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 4165939005 டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 12 இன்றைய பகல் பொழுது 17 மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் வேலாயுதம்.
0: வணக்கம் வேலாயுதம், என்ன பாடல் கேட்க
1: போனீங்கள்?
0: நலமா இருக்கேன். நீங்கள்?
1: நான் இன்று நவராத்திரி பூசை ஆரம்ப மண்டபம் படியால் இருக்கிறதானே ஆரோக்கியம், கல்வி, செல்வம், வீரம், விளையாட்டு, விவசாயம், குறிப்போட இந்த கல்வியா செல்வமா வீரமா பாடல்கள்.
0: சரி, இது வந்து பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: வணக்கம்.
0: நன்றி.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: Hi, this is Chitra Selvanathan from Rimmel Toyota. Vaango paakalam.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய outdoor and indoor space.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 12:10. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-595-3005 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
7: வணக்கம், நான் கலரு கண்ணன் பேசுறேன்.
6: கண்ணன், வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
7: சேலுகோடத்திலிருந்து காணாக்கரும் குயில் என்ற பாடகம்.
6: யாரோடு சேர்ந்து இந்த பாடலை கேட்க போனீர்கள் நீங்கள்?
7: எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
6: சரி, அனைவருக்காக மொழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி, வணக்கம்.

0: என்ன பிள்ளை இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுதில்ல. போம்மா.
2: உதுக்கு தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
4: 416-396-3344.
3: talentaacademy.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
9: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-595-3005. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
10: வணக்கங்கள் ரூவன். அது நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
10: நலமா இருக்கிறவன். உங்களோட திரை பாடல்கள் தெரிவுகள் நல்லா இருந்தது. அது இந்த அலசல்கள் இருந்துச்சு.
9: நன்றி, நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்கள்?
10: லெனின் பாண்டியன் படத்துல இருந்து சர்க்காரை சொல்லிடுச்சு. எங்க விஷஞானின் ஒரு கைதரசி பாடல் உண்டு.
9: இது அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
10: நன்றி, நன்றி.

0: நேரம் 12:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கங்கள், நான் மதன் கிடைக்கிறேன். உங்களுக்கு இனிய வணக்கங்கள்.
0: உங்களுக்கும் வணக்கம். சரி, என்ன பாடல் கேட்க போனீர்கள் மதன்?
1: இன்றைக்கு இந்த பாட்டு கேட்போம், மலரோடு பிறந்த அந்த பாட்டு.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நீங்களும் கலந்து கொள்ள 4165939005.

0: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக. நேரம் 12:31. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-5939-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், காந்தி.
0: காந்தி வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: உசிலம்பட்டி சந்தையில.
0: யாரோடு சேர்ந்து இந்த பாடலை கேட்க போனீங்க நீங்கள்? நன்றி, கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: சங்கர் மகாதேவன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

0: CMR FM.
1: இது அமேசிங்.
0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30 33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206,
3: மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: நேரம் 12:41. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?

0: வணக்கம், காசுநாதன் கேட்கிறேன்.
1: காசுநாதன் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
0: நான் குடிந்தோயில் படத்திலிருந்து குண்டு வகை, என்னடா அண்ணன் புலி நான் பசு. அவர் சுந்தரராயன் கூட்டிக்கொண்டிருக்கிறார், என்ன பசுகின்ற தன்மை உனக்கு அறிய மாட்டேன், அந்த வதனம் என்னும்
1: சரி, நன்றி. கலந்து கொண்டமைக்கு இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:47 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் செவந்தி ஹரிகரன், எப்படி இருப்பீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து மணிக்கு உயிர் இசைக்கு தடி.
0: இது அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
2: மானே மயங்குவதே

0: ஆசியம்மாள் தமிழ் FM 101.3
1: The music you want.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: Everything okay, no problem and dinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
0: இணையத்தில் இதயம் குளிர சிஎம்ஆர் தமிழ் FM, இன்ப தமிழின் நாதம்.
10: நேரம் 12:56. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் FM இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
11: என்ன? வணக்கம்,
10: கலியுகவர்தன் கூறுங்கள். வணக்கம், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
11: பாட்டு 3 தமிழ் தோன்றியது
10: உன்னிடமோ. சரி, இது அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி, கலந்து கொண்டமைக்கு
11: நன்றி.
10: நன்றி.

0: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
2: CMR Communism.
3: நேரம் 1:01. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். பேசுவது கேட்கிறதா? வணக்கம். சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
4: தவம்.
3: தவம் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
4: சிவந்தமன் படத்தில் இருந்து
3: ஒரு பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை.

0: ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: நேரம் 1:11 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: நான் ஆனந்தன்.
0: ஆனந்தன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: நான் வந்து அந்த காதல் தேசம் படத்துல இருந்து முஸ்தபா முஸ்தபா அந்த பாடல்.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானிலைகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: Everything okay? No problem, Dijinam.
8: Bar kalamu closing da, tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the British chillers. Thanks, eh?
8: Chillem illa, Dad. Silvam.
7: Cherry, cherry.
10: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 1:21 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வெண்பா. வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: நன்றி.

0: நேரம் 1:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11°C. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுனீர்கள்?
1: என்ற பேர் உதயன்.
0: உதயன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: படம் வந்து சங்கே முழங்கு, சவுந்தரராயன் எல்லா ஈஸ்வரி பாடின பாட்டு. சிலர் குடிப்பது போலே நடிப்பர், அந்த அந்த பாடல்.
0: சரி, இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி சந்தி. நன்றி, கலந்து
0: நன்றி.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓൾ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സ്ക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அதேண்ட எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20% பிரீமியம் கட்டினா காணும்.
0: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM.
10: நேரம் 1:36 நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
11: வணக்கம், நான் யமதராஜா பேசுறேன். அதிகாரி வணக்கம். உங்களுக்கு நலமா இருக்கிறீங்களா?
10: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
11: நலமா இருக்கிறோம்.
10: என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
11: முதல்ல உங்களுக்கு 10 மணிக்கு அந்த நெஞ்சில் ராகம் போட்டீங்க, உங்க சிறப்பான நிகழ்ச்சி, அவ்வளவு காய்க்கும் அவ்வளவு வருத்தம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப கேட்க நல்ல அந்த ஒரு மனத்தியலம். அந்த வாழ்த்துக்களுடன்
10: நன்றி.
11: பாடல் செந்துணிவில் இருந்து வந்த திருவங்க, அதே போல் உங்களுக்கும் இன்றும் சிறப்பு வாழ வாழ்த்திக்

செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம் ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம் ஜி ஆர் 110 நவம்பர்

0: மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும். உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830.
1: CMR Tamil FM.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111. சகாஜா. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்ப்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
2: நேரம் 1:52 நேர்கள் சீமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், இன்றைய பகல் பொழுது 17 பாகை செல்சியஸ்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போனேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலைகத்தில் எஸ் டி சந்தநாதன். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கே வி கடலூர். நன்றி, வணக்கம் நேர்களே.

நேரம் 2:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை விடுவிக்க கோரி சவுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான மேன்முறையீட்டு மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழக இடைத்தேர்தல் தோல்விகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை காரணம் என திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. அல்பர்டாவில் கனடிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பால் வியர் உரையாற்றவுள்ளார். எதிரியின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் மக்கள் அஞ்சமாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிஎம்பா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி கே வி கலருபன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி சந்திலாவன். இன்று அக்டோபர் மாதம் 11 2026 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும். தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று அக்டோபர் 11 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 11 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில்முட்டம் இன்று காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாக செல்சியஸாக உயர்வடைய இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 17 பாக செல்சியஸாக இருக்கும். முகில்முட்டத்தோடு காணப்படும் இடையிலேயே அங்காங்கே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையே அங்காங்கு முகில்கூட்டம் காணப்படும். 22 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 16 பாக செல்சியஸாக குறைவடையும். வழியிலே சில இடங்களில் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள் 40%. செவ்வாய்க்கிழமையும் மீண்டும் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் என்று காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 24 பாக செல்சியஸ். இடையிடையே மழைக்குரிய வாய்ப்புகளும் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீமா தமிழகமில் நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து விடுமுறை கலக்க நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 மணிக்கு விகடம், 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்பப்பாளை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகார செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ரியோசி நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்தம் ஒலிபரப்பாகும். 6 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஞாயிறு அதிகாலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வந்து மீண்டும் 10:30 ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 24 மணி நேரம் சிஎம்ஆர் HT2 நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது விடுமுறை கலக்கல்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
3: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547.
4: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலைக்கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 647-947-2864.
5: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
6: Everlasting Travels and Tours
5: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
6: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
5: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
6: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
5: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
6: 416-723-7387.
5: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
6: உத்தரவாதம் வழங்கப்படும்.
7: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
10: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா

0: நேரம் இரண்டு மணியை பார்த்துவிடும். சி எம் ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சி எம் ஆர் தமிழ் எஃப்எம் நேரலை பிறகு முதல் கேட்கப்படுது.
1: உங்கள் டிவியை எச்டியில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறீர்கள்.

உங்க அப்பா அர்ஜென்ட்க்கு காசு கேட்டா கூட ரெண்டு வட்டிக்கு தான் கொடுப்ப. ரிஷபம், வால் இல்ல காத்தாடி போல ஆள் இல்லாம சிங்கிளா சுத்துவேன். இன்கிரிமெண்ட் முடுக்குதான். சிம்மம், பைக்கு

ராவா தண்ணி போட்டு க

0: மான பாடலுடன்
1: அதிரவிக்கும் அதிர்வு 103.3 FM.

0: டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வார்டன் அண்ட் லாரன்ஸ், ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோசில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. Sahaja.
1: Screamers, dare to face your fears.
0: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208 il AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
7: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
8: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
9: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
8: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
10: நேரம் 2:43 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு நேர்கள் விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை கேட்கலாம்.

0: விநாயகம் நவீன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்.
1: One, one, one, three, FM.

0: நேர்கள் இதுவரை கேட்டதும்
1: விடுமுறை கலக்கல்.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3 4 4 4 6 3 9 6 3 3 4 4 talentaacademy.ca.
4: என்ன மணிலா சுபதியின் வெட்டிங் வருதுல்லே?
5: ஓமண்ணா அண்ணியும் வரணுன்றவர்.
4: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
5: வேற எங்க, அக்ஷயா ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி எல்லாம் இருக்கு.
6: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயா ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயா ஃபேஷன், 905-306-7052.
7: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: இது வசந்த காலம். My Mechanic Auto and Tire, Oil Change, Brakes, Suspension முதல் Full Vehicle Safety Inspection வரை Authorized Michelin Tire Dealer, Top Brands க்கு Best Price, மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை Tire Rebate. உங்கள் Insurance உடன் நேரடியாக பேசி Body and Collision Repairs. Markham, Midland and Steels, 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
8: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்துவிதமான Sponsorship சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.

நேரம் 3:01 சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாக்கத்திலே 9 வாகை செல்வதாக இருக்கிறது. முகில் மூட்டம் மீது காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மடிக்கும். 3 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 வாக செல்வதாக உயர்வடைந்து பகல் பொழுது 17 வாக செல்வதாக இருக்கும். முகில் கூட்டத்தோடு காணப்படும் மழைக்குரிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இரவு பொழுது 12 வாக செல்வதாக குறைபடையும். இரவு பொழுதும் லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை திங்கட்கிழமை 22 வாக செல்வதாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%, 16 வாக செல்வதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 24 வாக செல்வதாக இருக்கும். 4 உங்களுக்கான சீலை கலந்து கொள்ளலாம். 5 சிஎம்ஆர் தமிழகம் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சிகளில் தொடர்வது.

0: വിശ്വനാഥൻ വില വേണം, വിശ്വനാഥൻ വില വേണം. அறுபத்தி ஓராயிரம் வேலை வந்திருக்குதாம். ஆனால் ஒரு வேலையும் எங்களுக்கு வருது இல்லையே. ஏன் வேலை இல்லை தங்கராசு?
1: எனக்கு நிறைய வேலை வந்தது. ஆனா என்ன விளைச்சினேன்டா, நேரம் சரியா விராட்டி வந்து எல்லாத்தையும் வந்து ஒழுங்கா செய்யலாது.
0: அவர் உச்சத்துல நின்றார் என்று சொன்னால் ஒன்றுக்கும் போயிடாதாம். அவர் அவர் அவர் உச்சத்துல நின்றார் என்று சொன்னால் மூன்று வருஷத்துக்கு முதல் எங்கட ஒட்டி ஒரு கும்பலா சனம்
1: வந்துட்டு
0: மாசம் உங்களுக்கு முன்னால மட்டும் சொல்லி பின்ன நான் சரி ஆசைப்படுதே இருக்க விட்டு நான் தங்கராசு ஊரோட ஒத்து வாழணும். ஊரோட ஒத்து வாழ தானே வேணும்.
1: ஊரோட ஒத்து வாழணும் சரி. என்ன பிரச்சனை வந்து எனக்கு வீட்டுல சத்தமாக கூட
0: பிரச்சனையா ஏன் என்ன பிரச்சனை
1: இல்ல என்னண்டா? அந்த காலத்துல என்ன நாங்கள் எங்கட ராஜ்யம்.
0: ஓ
1: இப்ப வந்து யாருலயும் தஞ்சு இல்லையே வாட வண்டி.
0: அது என்னட்டு சொன்னால் தங்கராசி இப்படிதான் சொல்றது. இன்ஜின் தனியே இருக்கேக்குல்ல, இன்ஜின் எந்த ஸ்டேஷன்ல வேணுமானாலும் நிக்கலாம், எங்க வேணும்னாலும் ஓடலாம். ஆனால் பொட்டிய பூட்டினால் போக வேண்டிய இடத்துக்கு தான் போகணும். இப்ப ஊரிலேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து வெடிக்கிட்டு கொழும்புக்கு போகுதுன்னு சொன்னால் மதவாச்சியில நின்று மட்டக்கடப்புக்கு போற பட்டியை நிப்பாட்டி போட்டு போனா தான் மெட்ரோ ரயின் கொழும்புலேருந்து மட்டக்கடப்புக்கு போற அந்த பட்டியை கொழுவி கொண்டு போகும்.
1: அது சரியா? என்ன பிரச்சனை வந்து நான் நேரத்துக்கு வந்திருப்பேன். வளமையா அப்படிதான் சொல்றேன். என்னன்னா இந்த பிரைஸ் குறையுதுன்றோனே
0: அறுபத்தோராயிரம் பேரை வாய்ப்பு வந்தாலும் வரையில் உலகம் அடிக்க போகுது.
1: உலகம் அடியதோ இல்லையோ
0: அந்த
1: வயசு கேம்ப் அத வந்து நாங்கள் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாட்டி சரியான சிக்கல்
0: நாலு விஷயத்தை ஒத்துக்கொள்ளாம வேணும் தானே என்று சொல்லி நான் பேக்ரவுண்ட யோசிக்கொண்டிருக்கேன்.
1: உங்களோட பேக்ரவுண்டையோ?
0: இல்ல இல்ல எந்த பேக்ரவுண்ட் இல்ல, சும்மா ஒரு பேக்ரவுண்ட யோசிச்சேன்னு அதை அங்க பொருள் பறந்துட்டுதான்.
1: முந்தைய அந்த காலத்துல நீங்கள் பத்தேரம் வாக்கைகள் கட்டி இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பீங்க?
0: ஓ அந்த நேரம் தெரியாதே, ஆடுற வயசு ஓடுற வயசு அந்த நேரம் கேவண்ணே இல்லதே.
1: ஆனா இந்த வயசு வந்து அப்படி புடியாட்டமா இருக்கேக்க அப்படி நீங்கள் இந்த அளவு தனிக்கட்டியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இது இருந்திருக்காது. அப்படி இருந்தும் அப்படி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணீங்கன்றதான் எனக்கு யோசனையாரு.
0: ஓ, அது இந்த அந்த நேரம் நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்.
1: விளங்கல.
0: எல்லாத்தையும் திறந்துட்டேன்.
1: ஓ, மனம் திறந்ததா?
0: இல்லை, முற்றும் திறந்துட்டேன்.
1: ஓ, இப்படிதான் நித்யானந்தா அவன் சொன்ன எல்லாம் திறந்துட்டேன். பார்த்தா ஒன்றும் திறக்காத மாதிரி தான் கிடைக்கிற மாசம்.
0: வீடியோல காட்டுறவங்க இல்லை. தங்கராசி மாமியார் மருமகள் சண்டை இருக்கோ, அதுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தீர்வு உண்டு. நாங்கள் இந்த மாமியார் மருமகளுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி ஒன்று சிந்திப்போடு யோசிக்கிறேன். இந்த சனி பகவான் கொடுமையில கென வீடுகளில் இந்த மாமியார் மருமகள் சண்டை நடக்குது அப்படி சொல்லிடும்.
1: மாமியார் மருமகள் சண்டை நடக்கிறது வேற மாசம். ஆனா அதுக்கு எங்கட வீட்டுல நான் வச்சிருக்க சட்டம் என்னண்டா, அரவல்லிக்கு எது செய்தாலும் அரவல்லி இந்த அம்மாவுக்கு தான் செய்யும்.
0: என்னது
1: இல்ல, அரவல்லிக்கு எதை செய்தாலும் மாசம் அவருடைய அம்மாவுக்கும் அதெல்லாம் செய்யும்.
0: இப்ப அரவல்லிக்கு பிடிச்ச சாப்பாடு வேண்டி கொடுக்கல, அவன் அம்மாக்கும் வேண்டி கொடுக்கற. அரவல்லிக்கு ஒரு சாரி வேண்டி கொடுக்கல, அவன் அம்மாக்கும் ஒன்று வேண்டி கொடுக்கறது. அரவல்லிக்கு ஒரு போன் வண்டி கொடுக்கல, அவன் அம்மாக்கும் ஒரு போன் வண்டி கொடுக்கறது. அரவிக்கு அரவல்லிக்கு ஒரு குழந்தை வேணும் ஆசைப்படையல,
1: அவன் தெரியும். நீங்கள் அப்போ ஜோசி கேட்கலாம், ஜோசிக்கிறீர்கள் ஜோசன. ஆனா நான் பொதுவா சொன்னேன், வாங்கி கொடுக்கல. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல உருவாக்கிடலாம் மாஸ்டர். பிரச்சனை வராது. இது வந்து அப்படி இல்ல மாஸ்டர், அவர் ஒரு பர்த்டே செய்திருந்தா இங்க வந்து மாமியார் 60வது பிறந்த நாள் செய்யல, பட்டு சீலை எடுக்காம நார்மல் சீலை எடுத்தா. அப்போ மாமியார் மருமகள் சண்டை
0: வேறு வேணும். கட்டாயம்.
1: அப்ப எல்லாருக்கும் ஒரே தளத்துல நாங்கள் ஒரே அளவா கொடுத்தோம்னா
0: மாமியார் மருமகள் சண்டைக்கு இப்ப லேட்டஸ்ட் உதாரணம் ஆரண்டு சொன்னால், அமிதாப் பச்சன் வாய்ப்பு இருக்கிறாவல்லோ, ஜெயா
1: பச்சன்,
0: ஓ அவவும் ஐஸ்வர்யா ராயும் மாமி மருமகள் உறவுக்கு ஒரு உதாரணம். கனகாரத்துக்கு பிறகு ஐஸ் வெளியால வந்திருக்குது. ஐஸ் வெளியால வருது. ஐஸ் வெளியால வரையக்குள்ள கிட்டமுட்ட 8-9 ஆச்சுது. அப்ப அவன் மாமியும் சேர்ந்து வாரா ஒரு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு.
1: இப்ப என்ன பிரச்சனை? உலகம் பரவும் மட்டுமல்ல கதைக்கும்.
0: என்னண்டு
1: இப்ப மகனை காணலையா மாமனார் தான் வர்றா என்று சொல்றதை வந்து அடிக்கடி நானே கேள்வி
0: பண்றேன்.
1: வயசு எத்தனை வயசு? வயசு வேறுபட்டாலும் வயிறும் வயிறும் வேறு தானே.
0: வாயும் வயிறும் வேறு.
1: அதால வந்து மகன் பஞ்சாதிய வந்து எல்லாரும் கூடிக்கொண்டு போக மகனை காணலையன்றது அது ஒரு கிசிசிவாக கிடைக்கணும்.
0: அவ ஒரு சாரி உடுத்து கொண்டிருக்கிறா. அது நல்ல வடிவா இருக்குதா அந்த சாரியவாண்டே அந்த அந்த அந்த குழந்தை வயிற்றோட பாக்கிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி போட்டு சொல்லினாம். இந்த சேலையை கடந்த ஜனவரி மாதம் நடந்த ஸ்கிரீன் திரைப்பட விழாவில் ஐஸ்வர்யாவின் மாமி ஜெயா பச்சன் அணிந்திருந்த சேலையாம். அப்ப அந்த மாமியார் மருமகளுக்களை இருக்கிறது இன்டிமேட்ட பாத்தீங்களோ அவாண்ட வயசு என்ன இந்த பிள்ளைன்ற வயசு என்ன? அப்படி இருந்தும் மாமியார் உடுத்த சீலியம் உடுத்துக்கொண்டு ஒரு பங்கனுக்கு போறா மருமகள் என்று சொன்னால் அதுல மாமியார் மருமகளுக்களை ஒட்டுவதானே அப்படித்தான் இருக்க.
1: என்
0: வேட்டியையும் நான் கொடுக்கறேன் இல்ல யாரையும் பறிச்சுட்டு போயிடுவேன்.
1: இல்ல நான் கொடுப்பேன் மாஸ்டர், ஆனா ஒருத்தரும் கட்ட மாட்டேன். அது வேற விஷயம், நான்
0: கொடுப்பேன். அது அது சரி, நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் கொடுக்க விருப்பப்படுவோம், ஆனால் அவ வேண்ட மாட்டோம். அப்ப பாசத்தின் முதல் தொடக்கமே சேலையில தொடங்குது.
1: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையா மருமகள் மாமியக்கிடையில இப்படியான ஒரு நிலப்பாடு நடைமுறை வாழ்க்கையில இருக்கு நினைக்கிறீங்களோ?
0: அங்க நடைமுறை வாழ்க்கை தானே நடக்குது
1: அங்க. சரி, இல்ல பொதுவா இங்க பார்த்தா அவருக்கு வந்து ஒரு கந்த சீலையை வாங்கி கொடுத்து போட்டு இவன் வந்து ஜிங்கினாக்கள் கல்லுகள் கல்லு பதித்த
0: மாமியார் கல்லு பதிச்சது வேண்டி கொடுக்காத காரணம் என்ன? மாமிக்கு வயசு போடுது, கல்லு தூக்கி கொண்டு போக
1: மாட்டான். மேலதளவில் அவன் நினைக்கிறது என்னட சொன்னா தங்கராசாவுக்கு வயசு போயிட்டது அதுன்னு சொல்லி இருந்தா
0: தங்கராசா
1: கிடைச்சிரு முக்கியமா எனக்கு.
0: இல்ல அதை விட தங்கராசா தான் ஏற்றுக்கொண்டு போ. அத மாமியார் மருமகள் பிரச்சனையில தங்கராசு என்னன்னு சொன்னால், இப்ப மாமியார் என்ற உடனே மூத்த கடுகடு கண்டு வச்சிருக்க கூடாது. சாந்தமா சிரிச்சு கதைக்கோணும் மாமியோட, கோவப்படியும் நடக்கக்கூடாது. ஏன்னா மாமியாருக்கு வயசு போட்டதும் அவைக்கு எவ்வளவு டென்ஷன் வரும், கோபம் வரும், அதுகளை சமாளிச்சு கொண்டு போகணும். மற்றது முக்கியமா என்னன்னு சொன்னால், மாமியாருக்கு ஒரு நினைப்பிற்கு முந்தி மகன் தன்னோட தன்னிட்ட எல்லாத்தையும் சொன்னவன், தந்தை முந்தானையில பிடிச்சு கொண்டு திரிஞ்சவன், இப்பொழுதும் இப்ப மருமகள் வந்த உடனே மருமகளிட முந்தானையில பிடிச்சு கொண்டு திரிகிறானே என்று சொல்லி ஒரு கோபம் வரும். அப்ப அதுக்கு என்ன சொன்னால், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன சொன்னா, மாமியாற்ற பிறந்த நாள் வருது என்று சொன்னால் அதுக்கு அவக்கு தெரியாமல் ஒரு ஒரு பிரசண்ட கொண்டு கொடுத்தால் அவ வீடு வீடா போய் சொல்லுவா, என்ற மருமகள் மாதிரி ஒரு மருமகள் இருக்குமோ, உடனே நானே என்ற பிறந்த நாளை மறந்து போனேன், அவள் என்று ஐயோ என்ற மருமகள் நினைவு வச்சு கொண்டு ஒரு பரிசு வேண்டி தந்தாள் என்று ஊர் முடுக்க சொல்லுவாயில அதோட. மற்றது மாமிக்கு என்ன பிடிக்கும் நைசால அமர்த்தி போட்டு அந்த உணவை அட்லீஸ்ட் கடையிலாக வேண்டி மாமி உங்களுக்காக நான் சமைச்சனான் என்று சொல்லி கொடுத்தால், மருமகள் எனக்காக மினக்கட்டு சமைச்சிருக்கிறாவே அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு சந்தோஷப்படுவாயில. கோபம் பெறும் அம்மா மாதிரி என்று நினைச்சு, ஆனால் இது அவற்றி அம்மா அப்படி என்று நடந்து கொண்டால்
1: கோபம் பெறக்கல. இதெல்லாம் வந்து யோசிக்க
0: மாட்டேன். அது கோபம் டக்கண்டு வரைக்கு எல்லாம் பறந்து போயிடும். அன்பா பேசணும், மாமியோட அன்பா பேசணும்.
1: எப்படி மாஸ்டர், நானே வந்து எத்தனையோ பிரச்சனை வரைக்கல ஏன் சிலையாட்ட ஆரம்பிச்சாண்டா இப்படித்தான் மாஸ்டர். பின்னுக்கு நடக்கிறத ஜோதிச்சு பார்த்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஜோதிச்சா உடனே அப்படி தலை சண்டை வாட்டுக்கு ஓகே என்று போகிறது.
0: தங்கராசு பின்னுக்கு நடக்கிறதே என்று தெரியுது முன்னுக்கு.
1: அதான் சொல்றேன் மாஸ்டர், பின்னுக்கு நடக்கிறத கொஞ்சம் சிச்சி கோணும்.
0: அது பின்னுக்கு நடக்கலாம், திரும்பி பார்த்தா தானே தெரியும்.
1: இல்ல அது திரும்ப தேவை மாஸ்டர், எதிர்காலத்துல நடக்க போற சொல்றேன். பின்னுக்கு என்னோட உடனே பின்னுக்கு பாக்குறீங்க நீங்க.
0: ஓ அதுவே மற்றது தங்கராசு நான் கேட்கவனும் கேட்கவனும் நினைச்சான். நேற்று இந்த எலெக்ஷன் நடந்ததல்லோ?
1: எல்லாரும்
0: போலாமும்
1: சட்டம்
0: இப்ப 53 எடுத்த படிக்கல. என்ன பிரச்சனை?
1: இப்ப வந்து சிறுபான்மை டைக்கில வந்து இன்னொரு ஆளு தங்கி
0: இருக்கணும்
1: செய்யறேன்டா. ஓகே
0: தங்கராசு நான் இதை செய்யலாமே, நான் செய்யறேன்னு சொன்னா நீ ஓம் சொல்லிவிடே. அப்ப இதையுமே தானா செய்ய முடியாது?
1: செய்யலாம் வந்து, ஆனா என்ன பிரச்சனைன்னா இன்னொரு ஆட்களோட கேட்டு அவன் சம்மதத்தோட தான் செய்யணும்.
0: அப்ப இந்த 53 பேரும் வீட்டுல என்ன வேலை செய்யறோம்னாலும் இந்த 54வது ஆள்கிட்ட கேட்டு தான் செய்யணும்.
1: அது இல்ல மாஸ்டர்,
0: அப்ப
1: வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் கேட்டு செய்யணும்டா. எல்லாரும் வந்து வீட்டு விஷயம் எல்லாம் கேட்டு இன்னொரு தாள் சொல்லும் சீஜி நீர் வாய்ப்புக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுடா. அதெல்லாம் சிக்கலா
0: போயிடும். அப்ப என்ன கேட்க வேணும்?
1: இல்ல பொதுவா நாட்டு நடப்புகள்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிற மாஸ்டர். ஓகே, இப்ப வேலை வாய்ப்பு 61,000 இருக்குது, அதை 70,000 ஆக்கூடமாண்டா.
0: அது சரி, இல்ல அது சரி, அது விளங்கிட்டு தர குரோடா. இப்ப என்ன சொன்னால், எங்கட பொடியில் ரெண்டு பேர் அங்கேயும் நோத்துலையும் சவுத்துலையும் கேட்டவர்கள் இல்லே?
1: தங்கராசா சொன்னதானே, அது கூட உமான தெரிஞ்சது தானே, அதனால சங்கராசாக்கள் போடைக்குல பேருந்தினத்துக்கு நாங்கள் போடுவோம். இதை இருக்க கடைசியில வாக்கு அளிப்புக்கு வந்து கொஞ்சம் பேர் தான்
0: போயிருக்கிறோம்.
1: அதுதான் நடந்திருக்கு.
0: ஆனா மாக்கத்திலே கச்சமான தமிழாக்கள் இருக்கிறேன் தானே, அந்த பொடியின் வந்திருக்கோணுமே. பரவாயில்ல, ரெண்டாவது கொஞ்சம் எடுத்துருக்காங்க. மீன்கறி வாசம் அடிக்குது, கருவாட்டு வாசம் அடிக்குது, அல்லது கத்தரிக்காய் பொரியல் வெங்காய பொரியல் சொல்லி எந்த ஒழுங்கைக்குள்ள போனாலும் மாக்கத்திலையும் சாப்பிடுவதிலையும் மனமா தான் நடக்குது. எங்கட மனம்
1: சிறப்பு அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எல்லா ஆக்களையும் விட வாக்களிப்புல வந்து எல்லாரும் போய் பங்கு வைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தமிழிடம் தான். என்ன சொன்னா உடனே போய் செய்யுங்க. அதால வந்து அந்த நம்பிக்கையை நாங்கள் காத்திரமா வச்சிருந்தா
0: அடிக்கடி நாங்கள் இருந்திருந்து எழும்ப கூடாது, இடத்தை மாத்தக்கூடாது. ஒரே இடத்துல இருந்தா தான் அந்த பொறுப்பா எடுக்கலாம் நினைக்கிறேன். அடிக்கடி மாத்தினாலும் கொஞ்சம் சிக்கல் வேண்டும்.
1: என்ன சொல்லுங்க,
0: கவுண்டர் சிட்ட மாதிரி
1: இந்திய அரசியல் மாதிரி எல்லா இடமும் பெறுது மாற்றம் கட்சிதாவது அது இதுன்னு சொல்லி எல்லா இடமும் இருக்குது. அது அது வந்து அந்த அரசியல் நிலைக்காண்டி அப்படி செய்யறதா நான் நிக்கிறேன்னா அது யோசிக்க வேண்டிய
0: ஒன்றுதான்.
1: அதனால வந்து அந்த விளக்கங்களையும் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நியூஸ்ல கேட்கணும், அதுல கேட்கணும், எப்படி இந்த உலக மாற்றங்கள் நடக்குதுன்றதை பார்க்கணும். அது இருந்தாலும் ஒரு அரசியல் ஞானம் என்றது வேற மெல்லாட்டி வந்து சும்மா ஓ அவர் சொன்னவர் போட சொல்லி நானும் போடுறேன் போய் போடுறதே.
0: ஓ ஆனபடியால இந்த மக்களுக்கும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லணும் என்ன.
1: மக்களும் விளங்கக்கூடிய ஆக்களா மாறணும்
0: மாறப்படுமா
1: அங்கெல்லாம் வந்து இப்படி இல்லதானே இப்படித்தான் வாக்களிக்கணும், வாக்களிக்கிற சுதந்திரம் இருக்கு. அதோட தெரியாது என்ன எல்லாரும் வந்து வாக்களிக்க கூடாது அரசாங்கம் சொன்னோட வந்து நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் பயம் போறதுக்கு வழியில திருடா மாதிரியான இடம் வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கு, ஓட்டு சுதந்திரம் இருக்கு, அரசியல் சுதந்திரம் இருக்கு. வேணுமெண்டா மாசம் நீ எலெக்ஷன்ல நிக்க கனடா சிட்டிசனோ
0: ஓ அது கிடக்குது. அப்ப சிட்டிசன் இருந்தா யாரும் கேட்கலாம்
1: உங்களுக்கு தகுதி இருக்கிறது தகுதி இருக்கிறது ரெண்டாம் பட்சம். முதல் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும்னு பாத்துட்டு
0: தான்
1: மக்கள் ஆதரவு இருந்தா உங்களுக்கு தகுதியை பத்தி இப்ப கவலை இல்ல. மக்கள் தான் எதிர்வு செய்து
0: மற்றது தங்கராசு நான் கதையோட கதையோ அண்டைக்கு ஒரு நாள் இப்படிதான் இதுல எங்கட மெக்கவனன் பிஞ்சில ஒரு பில்டிங்ல தமிழாக்கள் இருக்கணுமா அப்ப பார்த்தா கூட கணக்க சைனீஸ் நின்று சாப்பிட்டு
1: கொண்டிருக்கிறேன்
0: நான் போய் என்னடா அதுவும் பான் சாப்பிடுறேன் தனியா பான் பின் நான் கேட்ட என்ன பானை வச்சு தனியா சாப்பிடுறீங்க சொல்ல இல்ல இல்ல இந்த பில்டிங்ல இருந்து நல்ல வாச கறிகள் எல்லாம் பெறையுது அந்த கறி மனத்தோடய தாங்கள் வெறும் பான் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு சொல்லி சொல்லி சொல்ல சொல்லிக்கிறேன்
1: பக்கத்துல போய் நிக்காம விட்டுக்கிறேன்.
0: ஓ அங்க என்ன மணம்
1: இல்ல ஜனா மசாலா பட்ட பன்னீர் அது இது இருக்கு மாசம் ஒரு நான் துண்ட கொண்டு போன கறி வாங்க
0: ஓ இப்ப நான் துண்ட கொண்டு என்ன நடக்கும் துண்டை கட்டி விடுவினம்
1: என்ன
0: துண்டு கொண்டு
1: போனா
0: அப்படித்தான தக்கர நான் துண்ட கொண்டு போனா நான் துண்ட கொண்டு
1: போனா
0: டைம் ஆகுது நான் இருக்க படிக்கட்டு முன்னால் நிக்கட்டும் உள்ளுக்கு
1: நிக்கட்டும்
0: சரியா ஓகே தேங்க்யூ குட் நைட். ஓ தம்பி தேங்க்ஸ் ஆமாடாப்பா
2: the vibration reaches everywhere CMR Tamil FM 101.3
3: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830.
4: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 29 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
5: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
6: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
7: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
8: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
6: 4 மணிக்கு
9: நீங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.
10: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3
9: ஹாரிசு ரகவீந்திரா சுருமுகி பாடுகின்ற பாடல் இது. ராரா திரைப்பட பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
7: நேரம் 3:37. கண்டுபிட போகுது ஐயா. திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் நாராயணன் குழுவினர் பாடுகின்ற பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
2: நேரம் 3:43. கார்த்திக் ரீட்டா

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: Screamers, dare to face your fears.
5: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9-31 நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 carat 1 gram நகைக்கு 100-150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: நேரம் 3:00.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ். CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். கலகுட அத்த ஞானசீரர் திரையில் இழக்கப்பட்டதை தொடர்ந்து பௌத்த மதம் மற்றும் பௌத்த ஒழுங்குகள் விதிகள் தொடர்பான சிக்கல் ஒன்று உருவெடுத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனுஜனுக்கு மனிதாபாத அடிப்படையில் மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவர் சனத் ஜெயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் சென்னையில் சந்தித்து கலந்துரையாடினர். கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலை பொதுவான படம் வைக்கதை விட வேகமாக அதிகரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ பண்டைய பாரசீக வரலாற்றை முன்வைத்து ஆராய்ச்சிய உரைக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டுக்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: Tia Mãe Time.
1: இப்படி முதல்ல உங்களுக்கு அரட்சியிலே கலந்து கொள்ளலாம். தொண்டு பெரும்பாக்கத்தில் 10 பாக்கெட் செல்சியஸாக இருக்கிறது. இந்த பகல் பொழுது 17 பாக்கெட் செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: அன்னமுட்ட கையில் ஒன்னொன்னா சொல்லு சொல்லு என்ற பாடல சிஎம்மா நேரில் சிஎம்மா உடம்பு பத்திரம் கயிற உறவுகள் ட்ரக் டிரைவர்ஸ் மற்றது பவனியா உறவுகள் மற்றது சிஎம்மா கேட்டுக்கொண்ட அத்தனை உறவுகளுடன் சேர்ந்து அழகான பாடல்களுடன் சேர்ந்து கேட்டு ரசிப்போம். உங்களோட நிகழ்ச்சிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்.
1: நன்றி. இதோ பாடல் அளிக்கிறது கேளுங்கள். நன்றி.
3: கேட்காம
4: கையத்தொட்டேன்.
3: என்ன இது, நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்றீங்களே?
4: நீ சொன்னதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனாலதான் இங்க ஒன்று சொல்லு பாப்பா. ஒன்னு

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: CMR 101.3 FM. நேரம் 4:10. நிகழ்ச்சியில கலந்து கொள்வதும் அடுத்த நேயர். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்.
8: என்ன பாடல்? சரி, இது பாடல் அளிக்கிறது ஸ்ரீனிவாஸ் மதுமிதா பாடுகின்ற பாடல். நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம் தம்பி, நான் கலியோபரதன் கேட்கிறேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: படம் கன்னிப்பெண் பாட்டு பௌர்ணமி நிலவில். இந்த பாட்டை எங்கள் அன்புக்குரிய கார்நகர் சிறிய நினைத்து எல்லாரும் கேட்பான்.
2: சரி, அனைவருக்கும் அமளிக்கிறது நன்றி.
3: பாட்டுக்கு நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
4: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
5: Everything okay? No problem undichu nam.
6: Bar kalamu closing that adikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute closing செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: நேரம் 4:24 உங்களுக்கு ஆனந்த கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வேலாயுதம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: நான் வந்து ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை என்ற பாடலுக்கு.
0: சரி, இது உங்களுக்காக காமராசர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் சொன்னதா பாடுகின்ற பாடல். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கேன்.
1: வணக்கம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? என்ன பாடல்?
1: பாசம் படத்துல இருந்து உலகம் பிறந்தது எனக்கு அந்த பாட்டு.
0: சரி,
1: ஒரே கேள்வி, கோயிலும் தெய்வமும் உண்டா?
0: கோயில்
1: கோயிலும் தெய்வம் இருக்குமா?
0: தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார் என்று உங்களுடைய சமயம் தர சொல்லுகிறது.
1: ஒரு
0: நரசிம்மரை தூணுக்கள் இருந்தானே உடை தெடுத்தார்கள். இது பாடல்

0: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ் அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு 666 தமிழ் FM.
9: நேரம் 4:38. சிம்பார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு அனர்ச்சியிலே கலந்து கொள்ளவர் அடுத்து நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இது உங்களுக்கான பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கையும் நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைக்கலாம்.
10: 4-6-5-9-3-0-0-5.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: உத்தரவாதம் வழங்கப்படும்.

0: இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் அக்சஸ் முகவர், லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
2: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தமிழ் முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலைக்கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
3: CMR, தமிழ் FM 101.3.
4: ஹரிச்சரன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்

0: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
1: புரட்சி தலைவா தம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்.
0: எம்ஜிஆர் 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்கார்ப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
5: உங்களுக்கான சென்னை நிறைவு செய்வார் நேர் சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
5: என்ன பாடல்?
6: நான் கேட்கும் படம் வந்து கிச்சு வயசு 16. அதுல வந்து சில நேரம் சில பாட்டு.
5: சரி, ஒழிக்கிறது. நன்றி,
6: நன்றி, வணக்கம்.
5: வணக்கம். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: அண்டேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனுஜனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவர் சனத் ஜெயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோருக்கு இடையிலே சென்னையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலை பொதுவான பணவீக்கத்தை விட வேகமாக அதிகரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்கோ ரூபியோ பண்டைய பாரசீக வரலாற்றை முன்வைத்து ஆற்றிய உரைக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜ் அனுஜனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவர் சனத் ஜெயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றின் மூலம் அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளதுடன் மதம் மற்றும் இன வேறுபாடுகளை கடந்து இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனுஜனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் ஃபர்கான் மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தை அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கல்முனையைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக கருதப்பட்ட சமூக ஊடக பதிவு தொடர்பில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்குள்ளாகியுள்ளார். இந்நிலையில் தண்டனைக்கு எதிராக சவுதி சட்டத்தனைகள் இணைந்து இலங்கை சட்டத்தனைகள் குழுவினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சவுதி உச்சநீதிமன்றத்தின் மேன்முறையீட்டில் தாக்கல் செய்யப்பட உள்ளதுடன் இலங்கை அரசாங்கமும் ராஜதந்திர ரீதியில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இலங்கையில் நிலவும் மழையுடான வானிலை காரணமாக 6 பிரதான நீர்த்தேக்கங்களும் 2 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பம்பிலவ, கந்தகில, ஜானோயா, ராஜங்கனை, தெர்துலோயா, வானில ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்களும் பரமுவல, தெனகமவாவி ஆகிய நடுத்தர நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. நீர்மட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து ராஜங்கனை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் கலாவியாக்கு வினாடிகளுக்கு 5365 கனடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதேவேளை தெருதுவோயா நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 2800 கனடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கச்சதீவு விவகாரம் தொடரில் இந்திய உயர் நீதிமன்றம் தெரிவித்த கருத்தை வரவேற்றுள்ள யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாயத் தலைவர் அந்தோரிப்பிள்ளை மரிதாஸ் இனிவரும் காலங்களில் கச்சதீவை வைத்து தமிழக அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்ற முடியாதென தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் கச்சதீவை மீட்பதாக கூறி மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் பரப்புரை செய்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயகூட தேர்தல் பரப்புரையின் பொழுது கச்சதீவை மீட்பதாக கூறியதாக அவர் குற்றம் சாட்டினார். கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்றும் இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிக்க வரக்கூடாது என்பதே தமது நிலைப்பாடு என்றும் மரியதாஸ் தெரிவித்தார். மேலும் இந்திய உயர் நீதிமன்றத்தின் கருத்தை தொடர்ந்து கச்சதீவை மையமாக கொண்டு அரசியல் செய்வதை தமிழக அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகுடாத்தி ஞான தேரரின் காவியுடையை களையப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை விடுவிக்க வலியுறுத்தியும் இன்று முற்பகல் கண்டியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணத்தின் 2வது நாள் பயணம் கடுகநவ பகுதியிலிருந்து இன்று ஆரம்பமாகிறது. மகா சங்கத்தினர் 6 நாட்கள் தொடர்ச்சியாக பாத யாத்திரையாக கொழும்பு வரை செல்ல திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கலகடாத்திய ஞானசார தேரின் விடுதலைக்காக கண்டி லலிதா மாளிகையின் முன் நேற்று முற்பகல் விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் சென்னையில் சுமார் நேற்று ஒரு மணி நேரம் சந்தித்து கலந்துரையாடினர். விஜயின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது இருவரும் மதிய விருந்திலும் பங்கேற்றனர். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இருவரும் பாலவாக்கத்தில் உள்ள உணவகத்துக்கு சென்று தேநீர் அருந்தியதுடன் அருகிலுள்ள தேவாலயம் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு சென்றுள்ளனர். சென்னையில் நடைபெறும் மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ராகுல்காந்தி தமிழகம் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்கும் போராட்டத்தில் இளைஞர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவிவிலக கோரி நடத்தப்பட்ட திட்டமிட்ட போராட்டத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் இளைஞர்கள் காவல்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டனர். இதற்கு பதிலளித்து காணொலி வெளியிட்ட ராகுல்காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தை விமர்சித்ததுடன் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாலும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் போராட்டத்தில் பின்பற்றப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தாம் துணை நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலைகள் பொதுவான பணவீக்கத்தை விட வேகமாக அதிகரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2026 ஆண்டில் மாட்டிறைச்சி, தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு நுகர்வோருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்கள், வர்த்தக வரிகள், குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நுகர்வோர் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு பங்களிக்கின்றன. மாற்றுச்சியின் விலை உயர்வால் சில நுகர்வோர் மலிவான புரத உணவுகளை நாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கனடாவின் மளிகை விற்பனைத் துறையில் போட்டியை அதிகரிப்பதன் மூலம் விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. எனினும் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கான அரசாங்க நடவடிக்கைகள் நடைமுறையில் பலன் தருவதற்கு காலம் எடுக்கும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ நகரசபை தேர்தலில் வாக்களிப்பதில் ஆர்வம் குறைவாக இருந்தாலும் வாக்குரிமையை பயன்படுத்துவது முக்கியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக்டோபர் 26 நடைபெறவுள்ள தேர்தலில் நகர முதல்வரை தேர்ந்தெடுப்பதுடன் தங்கள் வட்டார பிரதிநிதிப்படுத்தும் நகரசபை உறுப்பினர்களையும் மக்கள் தெரிவு செய்ய உள்ளனர். நகரத்தின் வரவு செலவு திட்டம், வீட்டு வசதி, வாழ்க்கைச் செலவு மற்றும் பொது சேவைகள் தொடர்பான முடிவுகளிலே இந்த தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதில் குழப்பம் இருந்தாலும் வேட்பாளர்களின் கொள்கைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது அவசியமாகும். வாக்களிக்காமல் இருப்பது நகரத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாய்ப்பை இழப்பதற்கு வழிவகுக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் வேலைவாய்ப்பு சந்தையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் சுமார் 68,000 வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் வேலையின்மை விகிதம் 6.4% 6.5% அதிகரித்துள்ளது. கல்வித்துறை, சுகாதாரம் மற்றும் சமூக உதவி சேவைகளில் அளவிலான வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளன. குறிப்பாக கல்வித்துறையில் சுமார் 35,000 வேலைவாய்ப்புகளும், சுகாதாரம் மற்றும் சமூக உதவி சேவைகளில் 23,000 வேலைவாய்ப்புகளும் குறைந்துள்ளன. உற்பத்தி துறையில் சுமார் 13,000 வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 42,000 வேலைவாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையில் தொடர்ந்து 2வது மாதமாக வேலைவாய்ப்பு சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்தில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கிடையே சுமார் 48,000 வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் அமைந்துள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மீண்டும் வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் சில பகுதிகளிலிருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பலர் காயமடைந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். யமனில் செயல்படும் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாக சவுதியின் விமான நிலையங்களை இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இன்றைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று எந்த குழுவும் இதுவரை அறிவிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு நிலைமை காரணமாக ரியாத் நோக்கி செல்லும் பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதுடன் சில விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்பகுதியில் பயண பாதுகாப்பு குறித்து கவலைகளும் அதிகரித்துள்ளன. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பண்டைய பாரசீக வரலாற்றை முன்வைத்து ஆற்றிய உரைக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கிரேக்கத்தின் எதென்ஸ் நகரில் உரையாற்றிய ரூபியோ பண்டைய பாரசீக படைகள் எதென்ஸை தாக்கிய வரலாற்றை சுட்டிக்காட்டி ஈரானின் தற்போதைய தலைவர்களையும் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த ஈரான் அதிகாரிகள் வரலாற்றை தமது இராணுவ கொள்கைகளை நியாயப்படுத்த அமெரிக்கா பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் மீதான ஈரான் மீதான தாக்குதல்களால் இருதரப்புக்கும் இடையில் பதற்றம் தொடர்ந்து நீடிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா நோனுஜனுக்கு மனிதாபன் அடிப்படையில் மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணியின் தலைவர் சனத் ஜெயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் சென்னையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலைகள் பொதுவான பணவீக்கத்தை விட வேகமாக அதிகரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பண்டைய பாரசீக வரலாற்றை முன்வைத்து ஆற்றிய உரைக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தொடர்ந்து பிற்பாக்கத்திலே பத்து பாக்கம் செல்லுதாக இருக்கிறது. முகில் போட்டம் இது காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 17 பாக்கம் செல்லுதாக இருக்கு. முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது 13 பாக்கம் செல்லுதாக குறைபடியும். இரவு பொழுதும் தொடர்ந்து மழை பெய்யலாமல் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 22 பாக்கம் செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் என்று காணப்படும். திங்கட்கிழமை இரவு பொழுது 16 பாகை செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் இறையோசி நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது 1 வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 Lethbridge Drive, பிராம்டன், 6475743547, 6475743547. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன், 416-803-8830, 416-803-8830.
2: Dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில். திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

நேரம் 5:16 சேபா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது முதல் ரியோசை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். ரியோசை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க வேலவன் துதி பாடலோடு ரத்னபாலன்

நேரம் 5:23. எரியோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவ பாலோடு சுவன்லதா.

AMR தமிழ் FM. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம் உயிர் கொடுத்தாலே

பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியுடன் துறவியர்களாகி வீடு பேற்றை நாடி செல்லும் பெரும் பயணத்தை தொடங்கினார்கள். முதலில் தர்மர் சென்றார். அவர் உள்ளம் இறைவனையே எண்ணியபடி இருந்தது. அவருக்கு பின் பீமன், அடுத்ததாக அர்ஜுனனும், தொடர்ந்து நகுல சகாதேவனும் பாஞ்சாலியும் சென்றார்கள். கடைசியாக நாயொன்றும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நீண்ட நாட்கள் பயணத்திற்கு பின் இமயமலையை கடந்தார்கள். மேருமலையை அடைந்தார்கள். வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். யோக நெறி காரணமாக அவர்கள் வானத்தில் தவழ்ந்தபடி சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று பாஞ்சாலி தரையில் விழுந்தாள். தர்மரை தவிர மற்ற நால்வரும் திரும்பி பார்த்தார்கள். அண்ணா, அறநெறி சிறிதும் வலுவானவள் பாஞ்சாலி. நெடும் பயணம் நிறைவேறாமலே விழுந்ததற்கு காரணம் என்ன என்று உணர்ச்சி பொங்க கேட்டான் பீமன். தம்பி பீமா, இப்படி பற்றுடன் வினவுவதை விட்டுவிடு. எல்லோரிடமும் இனியாக அன்பு கொள்ள வேண்டிய இவள் அர்ஜுனனிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தினாள். அதனால்தான் விழுந்தாள் என்றார் தர்மர். சிறிது தூரம் அவர்கள் சென்றார்கள். இப்பொழுது சகாதேவன் விழுந்து விட்டான். அண்ணா, அறிவு கூர்மையும் நற்பண்புகளும் உடைய சகாதேவன் விழுந்த காரணம் என்ன என்று கேட்டான் பீமன். தம்பி, கல்வியில் தனக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்ற செருக்கு சகாதேவனுக்கு இருந்தது. அந்த குற்றத்தால் தான் விழுந்தான். அடுத்ததாக நகுலன் விழ அதே கேள்வியை கேட்டான் பீமன். அதற்கு தர்மர், தானே பேரழகன் என்ற ஆணவம் நகுலனுக்கு, அதனால் தான் விழுந்து விட்டான். பற்றை விட்டுவிட்டு திரும்பி பாராமல் நட என்றார். அடுத்ததாக அர்ஜுனனும் விழுந்தான். அண்ணா, நல்லவனும் வாய்மையே பேசுபவனும் உலகம் போற்றும் வில்லாளியுமான அர்ஜுனன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன். தம்பி, தன் வில்லாற்றலில் அளவுக்கு அதிக நம்பிக்கை வைத்திருந்தான் அர்ஜுனன். அதனால் எல்லா வில்லாளிகளையும் இகழ்ந்து பேசினான். மூன்றாம் நாள் போரில் தான் ஒருவனாகவே பகைவர்களை எல்லாம் அழித்துவிடப் போவதாக கண்ணனிடம் வீரம் பேசினான். சொன்னபடி செய்யவில்லை. இதனால் தான் விழுந்தான் என்றார் தர்மர். சிறிது துணிவு அவர்கள் இருவரும் சென்றார்கள். நாய் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. பீமனும் விழுந்தான். உரத்த குரலில் அவன், அண்ணா, நான் விழுந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான். தம்பி, இன்சொல் உன்னிடம் இல்லை, அதனால் விழுந்தாய் என்ற தர்மர் திரும்பி பார்க்காமலே நடந்தார். இந்திரன் பொன் தேருடன் அங்கு வந்தான். உன்னை சொர்க்கம் அளித்துச் செல்ல இங்கு வந்துள்ளேன். தேரில் ஏறு என்று அன்புடன் சொன்னான். இந்திரனே, என் அன்பு தம்பியரும் ஆறுயிர் மனைவியும் வழியிலேயே விழுந்து இறந்தார்கள். அவர்கள் இல்லாமல் நான் மட்டும் மேலுலகம் செல்ல விரும்பவில்லை என்றார் தர்மர். அவர்கள் உடம்பை இங்கே விட்டுவிட்டு சொர்க்கம் சேர்ந்து விட்டார்கள். மனித உடம்புடன் சொர்க்கம் செல்லும் பேறு உமக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. தேரில் ஏறுக என்றான் இந்திரன். இந்த நாயும் என்னுடன் வர வேண்டும் என்றார் தர்மர். நாய் சொர்க்கத்திற்குள் வரக்கூடாது, நீர் மட்டும் ஏறுக என்றான் இந்திரன். நம்பியவர்களை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன். இந்த நாய் சொர்க்கம் பெறும் வாய்ப்பு இல்லையானால் நானும் சொர்க்கப்பேற்றை இழக்கின்றேன் என்று உறுதியோடு சொன்னார் தர்மர். அப்பொழுது அந்த நாய் தர்ம தேவதையாக மாறினாள். தர்மா, ஒரு நாய்க்காக சொர்க்கப்பேற்றையை இழக்க துணிந்தாயே, உமக்கு இணையானவர் மூவிலகிலும் இல்லை, உம் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று வாழ்த்தினாள். அந்த பொன் தேர் நரகத்தின் வழியாக சென்றது. உத்தமரே, உமது காற்று படுவதனால் எங்கள் வேதனை சிறிது குறையும். சிறிது நேரம் இங்கேயே நின்றுவிட்டு செல்லுங்கள் என்ற அவல குரல்கள் தர்மருக்கு கேட்டது. தேரை நிறுத்திய அவர், நரகத்தில் கொடுந்துன்பம் அனுபவிக்கின்றீர்களே, நீங்கள் யார் என்று கேட்டார். நான் கர்ணன், நான் பீமன், நான் அர்ஜுனன் என்ற குரல்கள் அவருக்கு கேட்டது. திடுக்கிட்ட அவர், நல்லவர்களான என் உடன் பிறந்தவர்கள் நரகத்தில் துன்பப்படுகின்றார்கள், கொடியவர்களான துரியோதனாதியார் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இது என்ன கொடுமை! என் தம்பியருடன் நானும் நரகத்திலேயே தங்குகின்றேன். பொன் தேரே, என்னை இங்கேயே இறக்கிவிட்டு செல் என்றார். உடனே அந்த நரக உலக காட்சியை மறைந்தது. எங்கும் இனிய நறுமணம் வீசியது. இந்திரனும் தர்ம தேவதையும் தர்மர் முன் தோன்றினார்கள். மகாபாரத போரில் நீர் அசுவத்தாமன் என்ற யானை இறந்துவிட்டது என்று பொய் புகன்றீர். அதனால் துரோணர் கொல்லப்பட்டார். அந்த பாவத்திற்காக நரகத்தை பார்க்க வேண்டிய விதி உமக்கு வந்தது. இனி நீர் உம் தம்பியரோடு சொர்க்கத்தில் நிலையாக தங்கியிருக்கலாம் என்று சொல்லிவிட்டு மறைந்தார்கள். எல்லோரிடமும் குறையுண்டு. நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 29 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torrent.com

0: தமிழ் புக் ஃபேர் டாட் காம்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

நேரம் 5:47 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று அக்டோபர் 11, 2026 ஞாயிற்றுக்கிழமை, புதிய நாள், புதிய பொழுது. வைகரை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று அக்டோபர் 11, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் தார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.

many more happy returns of the day. Baby.

0: பாடும் இனிமையான பாடுவாங்க 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
5: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
4: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: CMR
6: மீண்டும் இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருக்கே இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது ஞாயிறு அதிகாலை ஒலிபரப்பு. 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து 24 மணிகளும் சிஎம்ஆர்ஐசி டூலே தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இப்பொழுது முதல் 10:30 வரை நேரடி ஒலிபரப்போடு உங்களோடு இணைந்திருக்க போன்றார் ஜோதி ஜெயக்குமார். சிறநேர்களையும் மட்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்னென்ற அன்புடன் எஸ் டி சந்தில்நாதன். வணக்கம் நேர்களையும் மீண்டும் சந்திப்போம்.

கதை பானா.

ಕರಾಮೈ ಸಂಬತಾಯ ಕರಾಮೈ ಸಂಬತಾಯ.

நற்செய்தி வாசகம். நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 வசனங்கள் 1-14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து உவமைகள் வாயிலாக பேசியது. பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியேற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின்

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்க

இறை இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தவம் செய்து வரம் கேட்கும் நமது திருப்பயணத்தில் திருச்சபையானது இன்று பொது காலத்தின் 28வது ஞாயிறை சிறப்பிக்க நம்மை அழைக்கின்றது. கேட்கின்ற இறைவார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த இரையாட்சி பயணத்தில் தவம் செய்து வரம் கேட்போம். அன்பு நண்பர்களே, இறைவார்த்தையை திருச்சபையானது அன்றாட உணவாக, அன்றாட அப்பமாக நமக்கு வழங்குகின்றது. அப்படி என்றால் இறைவார்த்தையை அன்றாடம் உணர்ந்து அதை வாழ்வாக்குவதற்கு திருச்சபை நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அப்படி தூண்டுவதன் மூலமாக நாம் இறையாட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழ்கிறோம் என்று நான் நம்புகிறோம். கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இறையாட்சிக்கான விருந்து கொடுப்பவர்கள் எத்தகைய மனநிலையோடும் எத்தகைய சூழலோடும் செயல்பட வேண்டும், அப்படி கடவுள் ஒரு விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பண்பை வெளிப்படுத்துகின்றார், அப்பண்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பதை கவனித்துக் கொள்வோம். இறையாட்சி விருந்து என்பதை நிறைவான மகிழ்ச்சிக்கான ஒரு அனுபவமாக கருதி கொள்ளலாம். நிறை மகிழ்ச்சி அனுபவம் நமக்கு எப்போதும் வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும், எல்லா காலமும் வேண்டும். இது ஏதோ எப்பொழுதோ எங்கேயோ யாருக்கோ நடக்க வேண்டிய நிகழ்வாக கருதக்கூடியது அல்ல. நிறை மகிழ்ச்சி எல்லா மனிதரிடத்திலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் முடிவானது, நிறைவானது இந்த விருந்தின் தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு செயலினுடைய நிறைவும் மகிழ்ச்சியில் நிறைவேற வேண்டும். திருமுழுக்கு பெற்ற யாவருக்கும் கடவுள் தந்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை இது. இயேசுவை இறைவார்த்தையின் மூலம் அன்றாடம் உணர்வதன் மூலமாக இத்தகைய அரியதொரு வியப்பான அனுபவத்தை நாம் அடிக்கடி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்திலே அந்த இறையாட்சியினுடைய அந்த திருமண விருந்து என்று சொல்லப்படக்கூடிய நிறை மகிழ்ச்சிக்கான விருந்துக்கான அழைப்பு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. இறையாட்சியிலே எல்லோரும் என்பது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடையானோர் முதலாவர். கடைநிலையில் வாழக்கூடியவருக்கு முதன்மையிடம் உண்டு. முதன்மையிடம் என்பது அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. கடையாக இருக்கக்கூடிய மக்கள், கடைநிலையில் வாழக்கூடிய மக்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிறை மகிழ்ச்சியின் விருந்தில் நீங்கள் பங்கு கொள்வீர்கள் என்று பங்களிப்புக்கான பங்கேற்பிற்கான உத்தரவாதத்தை கடவுள் வழங்குகின்றார். எனவே இயேசுவினுடைய இறையாட்சியிலே அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் இப்படி என்றால், அவர்கள்தானே விருந்திலும் பங்கு கொள்வார்கள். அப்படி என்றால் இயேசு அழைக்கக்கூடிய இந்த அழைப்புக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிறை மகிழ்ச்சியில் என்னோடு பகிர்ந்து கொள்ள வாருங்கள், பங்கு கொள்ள வாருங்கள் என்று இயேசுவை யார்தான் அழைப்பார் என்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விருந்தினுடைய ஓமை நமக்கு பலனை தரும். விருந்து தயாராகிவிட்டது. அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் தேடி சென்று கண்டுபிடித்து வருகின்றார்கள். ஏன் தேடி சென்று அழைத்து வர வேண்டும்? ஏழை எளியவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் தயங்கி தயங்கிதான் இருப்பார்கள். ஆனால் முதலில் அழைக்கப்பட்டவர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் குறிக்கப்படக்கூடியவர்கள் அந்த சமூக பின்னணியிலே யார் யார் என்றால், பொதுவாக உள்ள விருந்திலே இன்றைய காலகட்டத்திலும் சரி, அன்றைய காலகட்டத்திலும் சரி, முதன்மை வகிப்பவர்கள் அன்றைய சூழல்களில் நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள் என்று எல்லோரும் தான் இருப்பார்கள்.
அப்படித்தான் விருந்து நடக்கும். அன்றும் நடந்தது, இன்றும் நடந்தது. எனவே அதுதான் இந்த நற்செய்தியின் முதல் பகுதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், ஆனால் இவர்களுடைய மனப்பாங்கு எப்படித்தான் இருக்கும்? அவர் சொல்லக்கூடிய பதில்களை பாருங்கள். எனக்கு வேறு வேலை இருக்கிறது, அவ்வளவுதான், இது எனக்கு முதன்மையானதில்லை. எனவே முதன்மையான வேலைகள் பல இருக்கின்ற பொழுது இதை நான் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, வேறு வேலை இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். சிலர் வர மறுக்கிறார்கள், சிலர் அழைத்தவர்களை அழித்தே விடுகிறார்கள் ஆத்திரம். எனவே இது இன்றைய சமூகத்தில் நடக்கக்கூடிய விருந்தினர்களாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய செயல். மறுதளிப்போம், வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு புறக்கணிப்போம், வெறுப்போடு இருப்போம், இவர் ஏன் விருந்து நடத்துகிறார் என்று பல்வேறு காரணிகளை சொல்லக்கூடிய உலகம்தான் அன்றைய உலகமும் இன்றைய உலகமும். அது இறையாட்சி உலகம் அல்ல, அது இந்த மனித தலைவர்கள் சுயநலத்தோடு வாழக்கூடிய தலைவர்கள் ஏற்படுத்துகின்ற விருந்திலே மகிழ்ச்சியிலே நாம் காட்டுகின்ற ஆர்வம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய, அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விருந்து என்பது இந்த சமூகத்தால் அழைக்கப்படாதவர்கள், இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். எனவேதான் லூக்கா நற்செய்தியிலும் கூட யார் யாரெல்லாம் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. யாரையெல்லாம் அழைக்க வேண்டாம்? நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், செல்வம் படைத்த அண்டை விட்டார், இவர்களை அழைக்காதீர்கள் நீங்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்ற பொழுது. பின்பு யார் யாரெல்லாம் நீங்கள் அழைக்க வேண்டும்? உடல் ஊனமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றோரை அழைக்க வேண்டும். எதற்காக இந்த அழைப்பை கொடுப்பதும் அழைப்பை கொடுக்காமல் இருப்பதும் என்ற தத்துவத்தை சொல்லப்படுகிறது? ஒரு விருந்துக்கு அழைத்தல் என்பது கைமாறு, நிறை மகிழ்ச்சி என்பது கொடுக்கக்கூடியவர் கைமாறு கருதி கொடுக்கக்கூடாது என்பது இறையாட்சியினுடைய அடிப்படை தத்துவம். இறையாட்சியினுடைய பணியாளர்கள் எல்லோருமே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொடுக்கக்கூடியவர்கள் எதையும் கைமாறாக பெறுவதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் யார் யாரெல்லாம் அழைக்க வேண்டும் அழைக்கக்கூடாது என்று இங்கே பிரித்து பார்க்க கற்றுத்தருகிறார் ஆண்டவராகிய கடவுள். அப்படி என்றால் கைமாறு தர இயலாதவர்கள் என்று இந்த சமூகத்தில் நிரூபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் தேடுவதும் இல்லை, அவர்களை முன்னுக்கு அழைத்து வருவதும் இல்லை, அவர்கள் வீதிகளில் கிடப்பார்கள். எனவே வீதிகளில் கிடப்பவர்களை, வேண்டாவிருப்பாக ஒதுக்கப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே இவர்கள் எல்லோரும் கடவுளுடைய அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காகத்தான் வருகிறார்கள். இந்த உலகம் உனக்கு எந்த மகிழ்ச்சியும் தரவில்லை, ஆனால் கடவுள் தரும் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு அழகாக ஊட்டுகின்றார். எனவே மறுதளித்தவர்கள் இருக்கட்டும், வெறுத்தவர்கள் இருக்கட்டும், வராமல் இருந்தவர்கள் இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தின் பார்வையில் தங்களை பெரியவர்களாக கருதி கொண்டவர்கள். அவர்களுக்கு இறையாட்சி இடமில்லை. ஆனால் ஏழை எளியோரே, கடைநிலையில் வாழ்வோரே, ஊனமுற்றவர்களே, வறுமையில் வாழ்பவர்களே, உங்களுக்கு இடம் இருக்கிறது, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் வாழ்வீர்கள் என்று அழுத்தமாக ஆண்டவர் இயேசு இறையாட்சியில் பங்கு பெறுகின்றவர்களை பதிவு செய்கின்றார். இவர்கள் இயேசுவினுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு மனிதர் திருமண உடை அணியாது வந்திருக்கிறார் என்ற தகவல் பரிமாறப்படுகிறது. உங்களையும் என்னையும் நினைத்து பாருங்கள், நான் அந்த ஒரு மனிதனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான், பதில் சொல்லவில்லை. கேள்வி கேட்கப்படும், நீ ஏழைதான், புறக்கணிக்கப்பட்டவர்தான், உன்னை யாரும் சீண்டுவதில்லைதான், நீ தோல்வியடைந்தவர்தான், நீ வறுமையில் வாழ்பவர்தான், புறக்கணிக்கப்பட்டவர்தான், ஆனால் உன் கடவுளாகிய நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும்
எல்லோரும் வந்திருக்கிறார்கள், நீ மட்டும் திருமண ஆடை அணியாமல் வந்திருக்கிறாயே என்று உன்னையும் உங்களையில் ஒருவரையும் என்னையும் பார்த்து கூறினால் எப்படி இருக்கும்? வாயடைத்து நெஞ்சுடைந்து நிற்போம். அப்படி நிற்காமல் இருப்பதற்கு இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டு முக்கியமான பாடங்களை முன்னிறுத்த விரும்புகிறேன். பவுலடியார் என்ற இரண்டாவது வாசகத்திலே குறிப்பிடுவார், வறுமையிலும் வாழத் தெரியும், வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், அதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஏழைகள் வசதியானவர்களாக நடித்துக்கூட அவர்கள் வாழ முடியாது. திடீரென்று பணம் வந்து விட்டால் அவர்கள் செல்வந்தர்களுடைய மனநிலையை கொண்டிருக்க மாட்டார்கள். அதை போல செல்வந்தர்களும் வறுமையாகிவிட்டால் ஏழைகளாக அவர்கள் வாழ்ந்து கொள்ள முடியாது. காரணம், அவர்களுடைய மனநிலை எப்பொழுதும் செல்வந்த தன்மையிலேயே இருக்கும். இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் பவுலடியார் என்ன சொல்கின்றார்? நான் வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், அதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். காரணம் என்ன? அதுதான் ஞான நிலை. அவர் ஒரு ஞான நிலையை கொண்டிருக்கின்றார். இந்த நிலையை அன்றாடம் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதன் நோக்கம்தான் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையானது. அதற்கு இயேசு மார்த்தா மரியா நிகழ்வை குறிப்பிடுவதை நாம் நினைவு கூற வேண்டும். மார்த்தா மரியாவில் வீட்டிலே விருந்துக்கு இயேசு செல்லுகின்றார். அங்கேயும் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கே இயேசு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், தேவையானது ஒன்றே, மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தினுடைய உணவை விருந்து உருவாக்குவதிலும் இந்த உலக செயல்பாடுகளில் உங்களிலே அதிகமாக ஈடுபடுத்துவதும் தவறில்லை. ஆனால் முதன்மையானதும் தேவையானதும் ஒன்றே ஒன்றுதான், அதை மரியா தேர்ந்து கொண்டாள். மரியா என்ன செய்து கொண்டிருந்தால்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதை மனதளவில் உள்வாங்கி நான் இனி எப்படி வாழ வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்று பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முதல் பயிற்சியை செய்யாது வேறு எல்லா செயல்பாடுகளும் ஈடுபட்டாலும் சரிதான், ஆனால் நிறை மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியாது. எனவே நிறை மகிழ்ச்சியில் திருமண ஆடை அணியாத ஒருவர் என்றால் அவர் யார்? அவர் மரியாவை போல இறை வார்த்தையை கேட்டு உணராதவர்கள், வேறு எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு இருப்பவர்கள். ஆனால் அன்றாடம் அனுதினமும் உணவை உண்பது போல இறை வார்த்தையை உண்ண முயலாதவர்கள் திருமண ஆடை அணியாது அங்கே தனித்து விடப்பட்டவர்களாக மாறுவார்கள். எனவே நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டோம். இனி நாம் நிறை மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி என்ன? நாம் அன்றாடம் இறை வார்த்தை வாசித்து செவிமடித்து தியானித்து செயல்பட வேண்டிய அந்த அன்றாட பயிற்சியை செய்கின்ற பொழுது பவுலை போல ஒரு ஞான நிலை வரும். வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். நான் தோல்வியையும் ஏற்றுக்கொள்வேன், வெற்றியையும் ஏற்றுக்கொள்வேன். நான் இந்த சமூகத்தில் என்னை யாரும் புறக்கணித்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஞான நிலை, அந்த பிளவுபடாத நிலை, அந்த கடவுளோடு நிரந்தரமாக ஒன்றித்த நிலையை நாம் உருவாக்கி வாழ்கின்ற பொழுது நாம் திருமண ஆடை அணிந்து திருமண விருந்தில் பங்கு கொண்டு அந்த நிறை மகிழ்ச்சி ஆசிரியரை பெறக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். இதை செய்வோம். இறை வார்த்தையை மரியாவை போல செவிமடுப்போம். பவுலடியாரை போல எச்சூழலிலும் தளராது இறைவனோடு ஒன்றித்திருப்போம். அதற்கான வரத்தை தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.

மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மக்களாகிய நாங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்வதில் நாங்கள் நின்று போய்விடுவதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கண்ணீரை துடைப்பீர், எங்கள் கவலையை போக்குவீர், எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் மாற்றுவீர். நாங்கள் உமது மன்னிப்பை கேட்கின்றோம், உமது வார்த்தைக்கு செவிமடுத்து உம்மை பின்பற்ற வேண்டுகிறோம். அன்பு கடவுளே, நிறை மகிழ்ச்சியின் விருந்தில் பங்கு கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உண்மையிலும் நீதியிலும் இயேசு வாழ்ந்ததை போல வாழ வேண்டும் என்ற அந்த தணியாத தாகத்தை எப்பொழுதும் நாங்கள் உள்ளத்தில் கொண்டு திருமண ஆடை அணிந்து நாங்கள் நிறை மகிழ்ச்சியில் பங்கு கொண்ட அந்த விருந்தினர்களைப் போல நாங்கள் மாற வேண்டும். எல்லா சூழல்களிலும் நாங்கள் துவண்டு போவாது துணிந்து நிற்கக்கூடிய வரத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM-இன் ஞாயிறு பகல் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இன்று அக்டோபர் மாதம் 11 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று அக்டோபர் 11 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 17 செல்சியஸாக இருக்கிறது. முகில்கூட்டம் இது காணப்படுகிறது. இன்றைய பொழுது 17 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இந்த நாளாக இருக்கப் போகிறது. ஆங்காங்கே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலையும் 17 செல்சியஸாக இருக்கும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்று 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை திங்கட்கிழமை சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது மீண்டும் 16 செல்சியஸாக குறைந்து செவ்வாய்க்கிழமை 24 செல்சியஸாக உயர்வடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். நாளைய நாள் தேங்க்ஸ் கிவிங் டே. எனவே அரச விடுமுறை நாள், வங்கிகள் மூடப்பட்டிருக்கும், அஞ்சல் சேவைகள் இல்லை, சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டிருக்கும், பிரதான வணிக நிலையங்கள், வணிக அங்காடிகள் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில திறந்திருக்கும். எல்சிபிஓ பியர் ஸ்டோர் மூடப்பட்டிருக்கும். முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறோம். 11 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 12 பாட்டுவேட்டை நிகழ்ச்சியிலே ஒரு கதை ஒலிபரப்பாகும். கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 1 CMR தமிழ் FM சிறப்பு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து 6 வரை CMR தமிழ் FM ஓடு இணைந்திருக்கலாம். 6 11 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மீண்டும் இரவு ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம், தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இன்றைய ஞாயிறு காலை ஒலிபரப்பை தொடங்க நாங்கள் சீட்டு எடுக்க வேண்டும், பயணச்சீட்டு எடுக்க வேண்டும். எனவே சுந்தரா டிராவல்ஸுக்கு போகிறோம். திப்பு சுனலதா பாடுகிறார்கள்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: Screamers, dare to face your fears.
7: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர், டாக்டர் பாபி சாண்டி, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை

0: நேரம் 10:45.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் ஆனந்தின் மேல்முறையீடு சவுதி உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் பிஜியுடன் இணைந்து பணியாற்றியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் பதவி விலகி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 10:47, 11 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 12 மணிக்கு நேயர்கள் பாட்டுவட்டை நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக கதையொன்று ஒலிபரப்பாக்கும். கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒலிக்கும் இந்த பாடல் ஜெதவ் ராஜலட்சுமி பாடுகின்ற பாடல் டிஷும் திரைப்படத்திலிருந்து அளிக்கிறது.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
1: Everything okay, no problem and jinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam
1: ராமச்சந்திரனின்
0: வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில் இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-94-94.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல் தெரியாம காரோட்டி.
7: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
8: If we know it's wrong, why do we still do it?
9: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
10: கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து உதித் நாராயணன் சாதனாசர்க்கம் பாடுகின்ற பாடல் பதினோரு மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா நோஜனின் மேன்முறையீடு சவுதி உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பதவி விலகி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சிவராஜா அனோஜனின் சார்பிலே தயாரிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனு அந்த நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்டத்தணிகள் இணைந்து மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இந்த மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓ எல் அமீர் அஜ்வாதின் ஒருங்கிணைப்பினூடாக ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகமூடாக முன்னெடுக்கப்பட்டன. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்று மத அவமதிப்பாக கருதப்பட்டதைத் தொடர்ந்து அனோஜனுக்கு முதலில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி மரண தண்டனையாக விதித்தது. இந்த வழக்கில் தண்டனையை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகளில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உபுல் குமார் பெரும ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்ட இலங்கை சட்டத்தரணிகள் பங்கேற்றுள்ளனர். மேன்முறையீட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனோஜனின் தண்டனையை மாற்றுவதற்கான முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றன. இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிகரவெட்டிய பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், தற்பொழுது கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள ஆணைக்குழு மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவுத் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக 900க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை புதிதாக இணைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, அரச சேவையில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையில் கடந்த 2 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட போதைப்பொருள் தொடர்பான குற்றச் செயலில் ஈடுபட்டதாக 574,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்திருந்த 3980 துப்பாக்கிகள் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதுடன் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள சுமார் 11 லட்சம் வழக்குகளின் தீர்வை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், நீதிமன்றங்களின் பணி நேரத்தை நீடித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் பாரிய போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையாக கருதப்படும் ரன்மலி எனப்படும் சரித் சந்தகெலுவும் பல்கேரியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இன்டர்போல் பிறப்பித்த சிவப்பு அறிவித்தல் மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவுகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரை வெளிவிகார அமைச்சினூடாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக துபாயில் தலைமறைவாக இருந்து இலங்கை போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கியதாக கூறப்படும் இவர், அடக்கட்டா எனப்படும் நதுன் சிந்துகவின் வலையமைப்பில் முக்கிய செயற்பாட்டாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 2025 நவம்பர் மாதம் கிரிந்த அத்தபெல்ல கடற்கரை பகுதியில் கைப்பற்றப்பட்ட 345 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடனும், 2022 ஹம்பாதோடை கடற்படப்பில் கைப்பற்றப்பட்ட 331 கிலோகிராம் ஹெரோயின் கடத்தலுடன் இவர் தொடர்புபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண மோசடி மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்கள் தொடர்பில் காவல்துறை, போதைப்பொருள் தடுப்பு பணியகமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளன. இலங்கையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பௌத்த பிக்குகள் சிறைக்கு வெளியே அழைத்து செல்லப்படும் பொழுது காவியுடை அணிவதற்கு அனுமதிக்கும் வகையில் 2 வாரங்களுக்குள் புதிய சிறை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த பிக்குகள் சார்ந்த பௌத்த பீடங்களின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட உள்ளது. கலகொடாத்திய ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து கடந்த அக்டோபர் 8 ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க 3 முக்கிய பௌத்த பீடங்களைச் சேர்ந்த மூத்த பிக்குகளுடன் கலந்துரையாடியுள்ளார். 1877 உருவாக்கப்பட்ட தற்போதைய சிறைச்சாலை சட்டத்தில் பௌத்த பிக்குகளுக்கென விசேட ஏற்பாடுகள் இல்லாததால் சிறை அதிகாரிகள் சட்டத்துக்கு அமைவாக செயல்பட்டதாக ஜனாதிபதி இதன் பொழுது விளக்கியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையிலுள்ள சட்டங்களை மீறி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் சட்ட விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதே உரிய தீர்வென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு 2 வாரங்களுக்கு தேவையான சட்ட திருத்தங்களை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: சென்னையைப் போன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சமமான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ தொடருந்து திட்டத்தின் 2 கட்டத்தில் பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்து நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயற்படும் பொழுது அதன் மூலம் மக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்க முடியும் என குறிப்பிட்ட விஜய் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக வளர்ப்பதாக நோக்கமாக கொண்டு அரசு செயற்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கோதாவரி, காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாநிலத்தில் முக்கிய நெடுஞ்சாலைகள் 6 வழிச்சாலைகளாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் தமிழ்நாட்டுக்கான நிலுவை நிதியை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்றும், 5,110 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார். தமிழை நீதிமன்ற வழக்காடும் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்றும், நாட்டின் வளர்ச்சியை தனது தாரக மந்திரம் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், அரசுகள் மாறினாலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் தமது உறுதிப்பாடு மாறாது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் முன்னாள் முதல் அமைச்சர்களான மு.நா. கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களுடன் பணியாற்றிய அனுபவங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதன் பொழுது சென்னை மெட்ரோ தொடர்ந்து திட்டத்தின் 2 கட்டத்தில் பூந்தமல்லி வடபழனி இடையிலான 14.64 கிலோமீட்டர் வழித்திடம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளார். தொடருந்து சேவை, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் பெட்ரோலியத் துறைகளை சார்ந்த 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பெறுமதியான திட்டங்களுக்கும் இதில் உள்ளடங்குகின்றன. மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அவற்றின் வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்களின் பொழுது 1,000கணக்கானோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இதற்கு இந்தியா கடும் எதிர்வினையாற்றியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்றும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி அக்டோபர் 10 டெல்லியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்பொழுது 7,000க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பெருமளவில் தடுத்து வைக்கப்பட்டமை கவலை அளிப்பதாக தெரிவித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், அமைதியான முறையில் போராடுவதற்கான உரிமையை மதிக்குமாறும் அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறு இந்திய அரசை கேட்டுக்கொண்டது. இதற்கு பதிலளித்துள்ள ஜெனிவாவில் உள்ள இந்திய தூதரகம், அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கையும் பேணுவதற்காக நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே அந்த உரிமை பயன்படுத்தப்பட வேண்டுமென்றும் இந்தியாவின் உள் விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலைகள் பொதுவான பணவீக்கத்தை விட வேகமாக அதிகரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2026 மாற்றுச்சி, தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு நுகர்வோருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்கள், வர்த்தக வரிகள், குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நுகர்வோர் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு பங்களிக்கின்றன. மாற்றச்சி விலை உயர்வால் சில நுகர்வோர் மலிவான புரத உணவுகளை நாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கனடாவின் மளிகை விற்பனைத் துறையில் போட்டியை அதிகரிப்பதன் மூலம் விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. எனினும் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கான அரசாங்க நடவடிக்கைகள் நடைமுறையில் பலன் தருவதற்கு காலம் எடுக்கும் என விவசாய அமைச்சர் ஹீத் மெக்டொனால்ட் தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் கனடாவின் கூட்டமைப்பிலிருந்து பிரிவது தொடர்பாக நடத்தப்பட உள்ள வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது. அக்டோபர் 19 நடைபெறவுள்ள இந்த வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளதாக அல்பர்டா தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 310 முன்கூட்டிய வாக்களிப்பு நிலையங்கள் மாகாணம் முழுவதும் அமைக்கப்பட உள்ளன. வாக்காளர்கள் தங்களது தேர்தல் தொகுதிக்குள் உள்ள நிலையங்களில் வாக்களிக்க வேண்டும். அத்துடன் அக்டோபர் 19 நடைபெறும் முக்கிய வாக்களிப்பில் அந்த நாளிலே 1400 மேற்பட்ட நிலையங்கள் செயற்பட உள்ளன. இந்த வாக்கெடுப்பில் குடியேற்ற கொள்கை, சமூக சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் கனடாவின் அரசியலமைப்பு தொடர்பான பல கேள்விகளுடன் கனடாவுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுமா அல்லது பிரிவது குறித்து கட்டுப்படுத்தும் தன்மையுடைய 2வது வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பது இடம்பெறுகிறது. அதிகளவிலால் வாக்காளர்கள் ஆர்வம் காட்டுவதால் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் வாக்குச்சீட்டுகளுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் கடுமையான கோரிக்கைகளை எதிர்கொள்வதில் கனடா அரசாங்கம் கடைபிடிக்கும் அமைதியான அதேவேளை உறுதியான அணுகுமுறையை ஐரோப்பிய நாடுகள் பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். கனடிய ஊடகத்துக்கு வழங்கிய தனது முதல் நேர்காணலில் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மாக்கானி கையாளும் விதம் முன்மாதிரியானது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா இறுதி நேரத்தில் புதிய கோரிக்கைகளை முன்வைப்பதாக குற்றம் சாட்டிய கார்னி வாஷிங்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை இடைநிறுத்தினார். கனடாவின் மொழிசார் இறையாண்மையும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கான நாட்டின் அதிகாரத்தையும் பாதுகாப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டுமென்றும் பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் கனடாவுடன் நெருங்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஒன்றாக பிரான்சை உருவாக்குவதே தனது முக்கிய நோக்கம் என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பதவி விலகி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் நடத்தும் தாக்குதல்கள் உலக சந்தையில் டீசல் விநியோகத்தை பாதித்து வெளியேற்றத்துக்கு வழிவகுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா ரஷ்யாவுடன் டீசல் விநியோக ஒப்பந்தத்தை அறிவித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா ஸ்டேல் பேர் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இந்த விலையேற்றம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தலை எதிர்கொள்ளும் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு அரசியல் சவாலாக அமைந்துள்ளது. இதற்கிடையில் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா ஜெலன்ஸ்கி உக்ரைன் மக்களின் ஆதரவு இருப்பதாகவும் தமது தலைவரை தேர்வு செய்யும் உரிமை உக்ரைன் மக்களுக்கே உள்ளதென்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளின் கருத்துக்கள் ஜெலன்ஸ்கியின் தனது கடமையை சிறப்பாக செய்து வருவதையே உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகர் யாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்திருந்ததுடன் 350 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த ஈரான் ஆதரவு கிளர்ச்சிப்படையே காரணம் என சவுதி தலைமையிலான கூட்டுப்படை குற்றம் சாட்டியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 4 சவுதி பிரஜைகள், 2 பங்களாதேஷ் பிரஜைகள் மற்றும் அமெரிக்கா, எகிப்து, ஜோர்டான், சிரியா, பாலஸ்தீனம், சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்ததெல்லாம் ஒவ்வொருவரும் அடங்குகின்றனர். தாக்குதலைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுடன் பல விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ள அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளன. இதற்கிடையில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் இராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவும் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பல வீடுகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதையடுத்து ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புடிகண்டி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவினால் ஆற்றின் நீரோட்டம் தடைபட்டு பின்னர் திடீரென நீர் வெளியேறியதால் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இந்த அனர்த்தத்தில் சுமார் 35 வீடுகள் வரை அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பல பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 4 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆபத்தான பகுதியில் இருந்த 6 பேர் வானூர்தி உலங்கு மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் நீர்மின் திட்டங்கள் பணிகளுக்கான முகாமும் சேதமடைந்துள்ளது. இதற்கிடையில் பொடி கண்டகி மற்றும் திரிசூலி ஆறுகளை அண்டிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினரும் காவல்துறையினரும் மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழப்புகள் குறித்த உறுதியான தகவல்கள் ஆரம்ப அறிக்கையில் வெளியாகவில்லை.
2: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: அமெரிக்க தேசிய கால்பந்து லீக் போட்டியில் பிலடெல்ஃபியா ஈகிள் அணியின் முக்கிய தற்பாக்கு வீரர் ஜொனத்தன் கிர்னாட் கணுக்கால் காயம் காரணமாக ஜாக்சன்வில் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் உள்ள மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிக்கு முன்னதாக கிர்னாட் காயம் காரணமாக இந்த வாரம் பயிற்சிகளில் பங்கேற்கவில்லை.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222
0: J.ca. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனோஜனின் மேன்முறையீடு சவுதி உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பதவி விலகி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மாலை 5:30 எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நீங்கள் கேட்கலாம்.

0: தொண்டபெரும் பாகத்தில் 17 பாகத்தில் இதாக இருக்கிறது. சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாகத்தில் இதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுதும் 13 பாகத்தில் இதாக குறைபடையும் தொடர்ந்து இரவு பொழுதும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செல்சியஸ். திங்கட்கிழமை இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக இருக்கும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 24 பாக செல்சியஸ். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைபடியும் இரவும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமையும் முகில்கூட்டத்தோடு 18 பாக செல்சியஸ், மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை 14 பாக செல்சியஸ், சூரிய ஒளி இணைந்திருக்கும் இடையிலே அங்காங்கே முகில்கூட்டம் தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று எரிபொருளின் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 182.9 தொடர்ந்து விற்பனை செய்யப்பட இருக்கிறது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பேர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: என் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருது இல்லே?
7: ஓமண்ணா அண்ணியும் வரணுண்டவர்.
6: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
7: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
8: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7054. 52

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 11:24 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முன்பாக அவ்வப்போது டிவிஐ சிஎம்ஆர் பல காணொலிகளை மற்றும் இசை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இதைவிட அவ்வப்போது தொலைக்காட்சியிலேயும் காணொலி பாடல்களை வெளியிட்டு ஒளிபரப்பி வருகிறது. அதே போன்று சிஎம்ஆர் வானொலியிலேயும் பல உள்ளூர் கலைஞர்களின் பாடல்களை ஒலிபரப்பி வருகிறது. இதோடு சிறப்பாக பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 to 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்றொரு இசை நிகழ்ச்சி, அதாவது நேரடி இசை நிகழ்ச்சி, பாடகர்கள் பாடி உங்களை மகிழ்வித்து வருகின்றார்கள். அந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் சர்வதேச வங்கம் பார்த்து மகிழலாம். டிவிஐ எச்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தினூடாக நீங்கள் தாயகத்திலே வந்தாலும் சரி, புலம்பெய்ந்த நாடுகளிலே வந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகள் எங்கிருந்து நீங்கள் அவற்றை ஃபேஸ்புக் தளத்தினூடாக நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதோடு நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். உங்களுக்கு விரும்பிய பாடல்கள் ஒரு சில வரிகளை பாட சொல்லிக்கிட்டால் நிச்சயமாக பாடி உங்களை மகிழ்விக்க அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அதோடு நீங்கள் தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இருக்கிறீர்கள், சரி வீட்டிலேயே வெளியிலே இருக்கிறீர்கள் சொன்னால் சிஎம்ஆர் HT2 வானொலி ஊடாக அந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே மறந்துவிடாதீர்கள், பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 to 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் அந்த கலைஞர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அதோடு உங்களிடம் கூட தயாரிப்புகள் இருந்தால், உள்ளூர் தயாரிப்புகள் இருந்தால் அவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்தீர்கள் சொன்னால், காணொலியாக இருந்தால் நாங்கள் தொலைக்காட்சியிலும், இசை வடிவமாக இருந்தால் இசை தொகுப்புகளாக இருந்தால் வானொலியிலும் ஒலிபரப்ப நிச்சயமாக காத்திருக்கின்றோம். அதை விட இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது, இந்த உள்ளூர் கலைஞர்களின் இந்திய பாடல்.
2: நாங்கள் பாடும் சிந்தனை
1: என்று பிற்பகல் 3 PM வூட்சைட் சினிமாவில் மனிதி திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கின்றது. இது இலங்கையிலே கூடுதலான காட்சிகள் படமாக்கப்பட்ட திரைப்படம். கனடாவிலும் சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது. கனடிய தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார். இது இலங்கையிலே உள்ள பெரும்பாலான கலைஞர்கள், இலங்கையில் உள்ள இயக்குனர் இயக்கி இன்று முதல் முறையாக கனடாவிலே காண்பிக்கப்பட இருக்கிறது. பூட்சைட் சினிமாவிலே இது மெக்கோனன் ஃபின் சந்திப்புகளை அறிந்து பூட்சைட் ஸ்கொயர் மோலிலே அமைந்திருக்கிற பூட்சைட் சினிமாவிலே 3 PM காட்சியாக நடைபெற இருக்கிறது. எனவே இந்த காட்சியிலே அனைத்து ரசிகர்களும் கலந்து கொண்டு இந்த திரைப்படம் சிறப்பாக, திரைப்பட காட்சி சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுடைய செவி கூட 2 வாரங்களுக்கு முன்பு சிஎம்ஆர் வானொலியூடாக நாங்கள் செவி கண்டிருந்தோம். அவர்கள் இந்த திரைப்படம் பற்றிய விரிவான தகவல்களை அவங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த திரைப்படத்தை பாருங்கள், பார்த்து இந்த திரைப்படம் பற்றிய அபிப்பிராயத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இன்று மாலை 3 PM வூட்சைட் சினிமாவிலே இது காண்பிக்கப்பட இருக்கிறது. மனிதி என்ற திரைப்படம், கனடிய திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து இப்பொழுது சிறிய பாடல்கள் ஒலிக்க போகிறது. சிவா, பத்மயன் மற்றும் அம்மு இந்திரஜித் பாடுகின்ற பாடல் இது. ஒரே ஒரு பாடல் தான் இந்த திரைப்படத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுது. இது ஒரு 1 hour 30 minutes திரையிடப்படக்கூடிய ஒரு திரைப்படம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியாக 3 PM இந்த திரைப்படம் தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது இதற்கென நேரத்தை ஒதுக்கி அந்த திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்து எங்களுடைய கலைஞருக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று சிஎம்ஆர் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல். புதிய உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் டிவி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 11:32 நிமிடம். ஒரு கதை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். சரி, நான் சொல்வதை விட ஷபீஷ் பெற்ற ஸ்ரீலேகா பார்த்த சாத்தி. முன்னொரு காலத்திலே,
2: Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet.
3: That mango, யாருடா மச்சான்?

0: லாஸ்டா அந்த மாங்கா யாருக்கு?
1: காயாவுக்கு.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564.
3: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 29 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

நேரம் 11:41 திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. மனோ எஸ் என் சுரேந்தர், வடிவேலு மற்றும் குழுவினர்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன். நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மார்க்மென் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
1: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
2: நேரம் 11:46 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 பாட்டு போட்டி உங்களுக்காக ஒரு சிறிய கதை ஒலிபரப்பாகும். அந்த கதைக்கு பொறுத்தவார பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த கதையில் வருகின்ற கருப்பொருளை பற்றியும் நாங்கள் பேசப்போகின்றோம். எனவே தயாராக இருங்கள். 12 ஒரு மணிக்குத்தான் உங்களுக்கு ஆராய்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது சதுரங்கம், சதுரங்க விளையாட்டு. சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து KK மற்றும் சுஜாதா பாடுகின்ற பாடல் கேட்போம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: All your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
8: நேரம் 11:55. CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறார். 12 மணிக்கு பார்ட்டி வேட்டை. திருப்பாசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. சங்கர் மகாதேவன் மாலத்தை பாடுகின்ற பாடல் கும்பிட போன தீபம் குறுக்க வந்துவிட்டது.
9: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: ओके गुड नाइट।
1: நேரம் 12 மணி.
2: CMR
1: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கையில் கடந்த 2 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட போதைப்பொருள் தொடர்பான குற்றச் செயலில் ஈடுபட்டதாக 574,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். சென்னையை போன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சமமான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் கனடாவின் கூட்டமைப்பிலிருந்து பிரிவது தொடர்பாக நடத்தப்படவுள்ள வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோ நுரையீரலில் உள்ள சிறு கட்டியை அகற்றுவதற்காக எதிர்வரும் நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: அப்பா என்ன வேலை செய்யறீங்க நீங்க?
1: ஏன் என்ன பிரச்சனை?
0: அந்த வந்தவன இப்படி இந்த விரட்டி கலைக்கிறீங்களேன்ன?
1: எடுத்துருக்கணும்.
0: என்னது?
1: உங்களோட அக்கா கல்யாணம் விடுக்குதான்
0: உங்களுக்கு மறதி, நீங்கள் நேற்று சொன்னதை ஞாபகத்தில் வைக்க மாட்டீங்க. ஒரு மாசத்துக்கு நான் முதல் சாரி கட்டினதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
1: எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சாரி முந்திய ஒரு கல்யாணம் கட்டி அதுல ஏதோ சொதி ஏதோ ஊத்துண்டான்னு சொல்லி கதைச்ச நீர் போராடாக்குது.
0: இல்லப்பா, இல்ல இல்லப்பா, அது அது மற்ற சாரி, உங்களுக்கு தெரியாதா?
1: சரி சரி பாப்போம், நான் அதை யோசிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. பிளங்கையில
0: ஹலோ. இல்ல நீங்க இது ராங் நம்பர். ஓகே பாய்.
1: ஆர் போன்ல
0: அது அது யாரோ ராங் நம்பர் அப்பா, யாருன்னு தெரியல. பச்சிட்ட
1: என்ன நடக்கோ தெரியாது. சரி நான் இருக்க வெளியில போட்டு வரேன்.
0: சரி. ஹலோ
2: அண்ணி, போன் அடிச்சுனா நீங்க கட் பண்ணி நீங்கள்
0: அண்ணா நின்றவர் எப்படி நான் கதைக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. நீ என்ன செய்யற? அது சரி, இப்ப என்னத்துக்கு போன் பண்ணி?
2: அண்ணி எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு.
0: 5000? என்னடா நெடுகல தானே காசு கேட்டுக்கொண்டிருக்க?
2: உங்க அண்ணன் வந்து கேட்டுறான், அவரும் காசு தர மாட்டேன்னு சொல்லி போட்டாரு. என்ன
0: நீ அண்ணாட்ட வந்து உன்ன சூழ்நிலைய சொல்லி அவட்ட தன்மையா கேக்கலாம் காசு. என்னதுக்கு இப்படி ஒளிச்சொலிச்சு என்னட்ட காசு வாங்கிட்டு? என்னட்ட இனி குடுக்கறது காசு இல்ல
2: அண்ணி.
0: என்ன செய்த
2: முடியாது
0: சுரேஷ், போன வை.

0: சார், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே உறவுக்கு பகை கடன் என்று சொல்லுகிறார்கள். உறவுக்கு பகை கடன். சரி, இந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055 நீங்கள் தெரிவி செய்கின்ற பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து பின்பு அதை வாக்கெடுப்பின் மூலம் கூடுதலான பாடல்கள் வந்தால் வாக்கெடுப்பின் மூலம் எந்த பாடல் ஒலிபரப்பாகிறது என்று பார்க்கலாம். கடன் என்பது சில நேரங்களிலே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற உதவும் ஒரு வழியாக இருக்கலாம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது எங்களுடைய மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அது பாதிக்க தொடங்கிவிடும். எனவே கடன் வாங்காமல் இருப்பது, அதாவது கடன் அட்டையிலே என்றாலும் சரி அல்ல தனிப்பட்ட முறையில், அதாவது கடன் வாங்கியவர்கள் பல நேரங்களிலே வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும், இவ்வளவு ஒருவர் நிறைய கடன் வாங்கியிருக்கிறார், கவலை இருக்கும், வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கவலைகள், 1000 கவலைகள் கொண்டு வாழக்கூடும். மாதத்தவணை எப்படி செலுத்துவது, வட்டி காசை எப்படி கட்டுவது, கடன் கொடுத்தவருக்கு என்ன பதில் சொல்வது, குடும்பத்தின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்று இப்படியே ஒரு குழப்பமான எண்ணங்களோடு அவருடைய யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இரவில் படுக்கைக்கு சென்றால் கூட தூக்கம் வராது, நித்திரை வராது, எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டியிருக்கும். தொலைபேசி மணி அடித்தால் கூட கடன் கொடுத்தவர் அடிக்கிறாரோ என்று பார்த்துட்டு சில வழியில் அன்னோனில் வந்து விடுத்தென்றால் யாரோ தந்தவர் தான் அடிக்கிறார்கள். இப்படி குடும்பத்தினுடைய கவலைகளை சொல்ல முடியாது என்று சொன்னால் சில வழிகளிலே கணவன் வாங்கிய கடன்களை மனைவிக்கு சொல்ல முடியாது, அல்லது மனைவி தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்கின்ற கடன், கணவன் தன்னுடைய உறவினர், இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும். எனவே ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்திலே நேரடியாக அந்த கடன் கொடுத்ததை பற்றி பேசுவது கூட பிரச்சனையாக இருக்கும். எனவே இப்படியான நிலைகளிலே கவலைகளை சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே துயரத்தை வைத்து சமாளிக்க சிலர் கடன் பிரச்சனையால் தன்னிம்பிக்கை இழக்கின்றார்கள். மற்றவர்கள் பேசுவதை மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர்க்கிறார்கள். சில நேரங்களிலே அது தற்கொலை முயற்சிக்கு கூட சென்றுவிடும். எனவே தாங்கள் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டதாக கூட நினைக்கிறார்கள். எனவே கடன் இருப்பது ஒருவருடைய மதிப்பை குறைக்காது. கடன் சுமையில் இருப்பது வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் இல்லை. கடன் எல்லோருமே கடன்படுகிறார்கள். எனவே ஓரளவு சமாளித்து செல்ல பழக வேண்டும். சரி, பார்ப்போம். இப்பொழுது நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 கடனை பற்றியும் பேசுவோம், கடன் வாங்குவதை பற்றியும் பேசுவோம், கொடுப்பதை பற்றியும் பேசுவோம், அதோடு பாடலை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதல் நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: கோதா சொல்லுங்கள்.
1: பல பாடல்கள் இருக்குது,
0: ஒரு பாடலை சொல்லுவோம்.
1: நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து.
0: ஓஹோ, நான் பட்ட நேரடியாகவே பட்ட கடனை பற்றி சொல்லுகிறீர்களா? நேரடியாகவே நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியிலே பிறந்தேன்னு சொல்லி, காசு மட்டுமில்லை வேற கடன்களும் பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பாடல் அந்த பாடல். சரி சரி சரி சரி சரி, நீங்கள் இப்படி கடன்பட்டு அல்லொருவர்களை கண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது இப்படி கஷ்டப்பட்டு உங்களுடைய கவலை வந்து சொல்லியிருக்கிறார், அல்லது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இப்போ அது ஏற்பட்டிருக்கிறதா?
1: கடன்ன்றது வாழ்க்கையில் எல்லாரும் கடன்பட்டுத்தானே இருப்போம்.
0: கடன் அட்டையிலேயாவது கடன் வாங்கி இருப்போம், இப்படியாவது வங்கியுடையதானே, ஒரு சிறிய பணத்தை போட்டு நாங்கள் அதை வாங்கி இருக்கிறோமே, அது 25 வருடங்கள் அல்லது 30 வருடங்கள் என்று குறிப்பிட்டு அவ்வளவு வருடம் முடிய வேண்டும் கட்டி முடிப்பதுக்கு.
1: என்ன
0: அவ்வளவு காலம் நாங்கள் கடை நாளையதான் நான் வீட்டை வைத்துக் கொண்டு கடன் என்று சொல்ல மாட்டோம். என்ன ஒரு பெருமதியானது என்றபடியால் பேசாமல் இருக்கிறோம். சரி, அதுதான் இதை காருக்கான மாதம் அந்த கட்டணம் செலுத்த விடுங்கள், அதை தூக்கி கொண்டு போயிடுவார்கள். எல்லாமே பிரச்சனை
1: தான்.
0: ஆமாம், சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போய்க்கு உங்கள் பாடலை குறித்து வைத்திருக்கின்றோம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
2: வரவு எட்டனா செலவு பத்தனா?
0: வரவு எட்டனா
2: தொந்தனா கடைசியில்
0: செலவு பத்தனா? உங்களுக்கு அப்படி தொந்தனா நிலைமை வந்ததா? இப்போ அது நீண்ட காலமாக நீங்கள் கனடாவில் இருக்கிறீர்கள். எனவே சில வேலைகளிலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கும், வந்து அதிலே இருந்து மீண்டிருப்பீர்கள் இல்லையோ?
2: வந்து
0: மீண்டுட்டீர்கள். இப்ப நீங்க கடன் கொடுக்கறது என்ன? நான் உங்களிடம் ஏதாவது கேட்போம், நீங்க முந்தி விட்டீர்களா? வாங்கும்போது நன்றாக இருக்கும். என்ன சில பேர் வந்து இப்படி பிரச்சனை சொல்லி காசு வாங்கும்பொழுது நன்றாக பேசுவோம், அப்ப இந்த கிடுக்கு கேட்கும்பொழுது தானே பிடிக்க முடியாது அவர்களே.
2: தெரியாது,
0: அவங்களும் தெரியாது, கேட்க முடியாது, அவங்களும் தெரியாது, யாருன்னு என்றே கேட்டு விடுவார்களா? சில இடத்தை விட்டே மாறி விடுவார்கள் கடன் வாங்கி போட்டு, அப்படியும் பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: ஹலோ வணக்கம், நான் பிரம்டன்லேருந்து மிஸ்ஸஸ் ஸ்ரீ கதைக்கிறேன்.
0: மிஸ்ஸஸ் ஸ்ரீ சொல்லுங்கள், நீண்ட காலத்துக்கு ஒரு வானிலையை சந்திக்கிறோம் போல் தெரிகிறது. சரி சொல்லுங்கள். நாங்கள் எப்படியுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம். நன்றி, நீங்களும் அப்படியே இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு. சரி, என்ன பாடலை சொல்ல போறீர்கள் முதல்ல?
3: அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே பாட்டு பேசுறேன்.
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடா, முழு பாடலுமே பொருந்தும் போல் தெரிகிறது. சரி நீங்கள் சொல்லுங்கள். அப்படி கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்திரண்டும் சொல்லுகிறார்கள். அப்படி உங்களுக்கு யாராவது கடன்பட்டவர்கள் சம்பந்தமான ஏதாவது கதைகள் தெரியுமா? அல்லது
3: லிஸ்ட்ல சொல்ல முடியாதா? நாங்கள் கொடுத்துட்டு மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: ஓஹோ, நிறைய பேருக்கு கொடுத்து விட்டு திரும்பி வாங்க இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு.
3: 19% சம்திங்ல நாங்கள் எங்களோட பாக்கெட்டால இன்ட்ரெஸ்ட் கட்டி கொண்டிருக்கிறோம்.
0: அதாவது லைன் ஆஃப் கிரெடிட் எடுத்து நீங்கள் கொடுத்து விட்டு இப்பொழுது நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படியும் இப்படித்தான் பலருடைய நிலைமையாக இருக்கிறது. என்ன செய்யற, அவர்களும் திருப்பி தரலாம் என்று வாங்குறார்கள், ஆனால் கூடுதலாக வேண்டி கொடுத்தா திருப்பி தர முடியாத நிலையில்.
3: கேட்டா என்ன வாங்கிக்கல, ரொக்கமா $7,000 வாங்கிட்டு இப்ப நாங்க கேட்டா சொல்லி மாசம் மாசம் உங்களுக்கு $50
0: ஆக தருகிறோம் என்றார். அவர்கள் தந்து இப்ப முடிந்து
3: அப்ப நாங்கள் யமதூதன் வந்தா சொல்றதா கொஞ்சம் பொறுங்கோ, அவ எங்கட காசு முழுக்க
0: தந்தா பிறகு வந்து நீங்கள் கைத்த போடுங்கன்னு சொல்லி. அவர் பொறுத்திருக்க மாட்டார். அவர் வந்த உடனே தந்தை அலுவல் முடிஞ்ச உடனே அவர் முடிச்சிட்டு போகணும், அடுத்த ஆள்கிட்ட போகணும் அவர். சரி, எப்படி கடன் கொடுத்தால் வாங்குவது கஷ்டம் என்று சொல்லுகிறீர்கள். சரி
3: நன்றி.
0: அது வேற இருக்கா, சொந்தத்துக்குள்ள கொடுக்க கூட வெளியில கொடுக்கலாம் சொல்லுகிறீங்களோ?
3: வெளியில கொடுப்பு கூட வெளியில கொடுத்தா பிரச்சனை வந்தா அது அது எங்கள்கிட்ட சொந்த உறவுகளை பாதிக்க மாட்டுது, இது சொந்த உறவுகளை பாதிக்குது.
0: ஆனா சொல்லுகிறார், கடன் இருப்பது அவருடைய மதிப்பை குறைக்காது, கடன் சுமையில் இருப்பது வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டார் என்பதற்கான அடையாளமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது என்ன எங்களை தெரியா போய்விட்டது. சரி பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்
0: ஜே, சொல்லுங்கள்.
4: பணம் என்னடா பணம்?
0: ஓ பணம் என்னடா பணம், பணம் குணந்தானடா நிரந்தரம். முழு பாடலையும் ஒலிபரப்பு செய்ய வேண்டி வர போகிறது உள்ளது. எந்த பாடலையும் நான் தெரிவு செய்யுது. எல்லா பாடலுமே இந்த அந்த பணங்கள் உறவுகள் பிரச்சனைகள் பற்றிய பாடல்களாகத்தான் இருக்கின்றன. சரி நீங்கள் சொல்லுங்கள் ஜே, உங்களுக்கு யாராவது ஜே ஜே என்று பேசி உங்களிடமிருந்து பணத்தை எடுத்திருக்கிறார்களா, அல்லது நீங்கள் எங்கே வங்கியிலே நிறைய பணத்தை எடுத்துவிட்டு கட்ட முடியாமல் தவிக்கிறீர்களா, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படி என்று ஒருத்தருமே சொல்ல மாட்டார்கள். அது தெரியும்.
4: மண்ணுக்க போறேன் உங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் எடுங்கோ, அதுக்கு அதில் இந்த காசு லெவலிங்கோ, அதுக்கு அரையும் கொடுத்து நான் செகண்ட் மோகஜி தரேன்னு சொல்லி கணக்கு
0: விலை உயர்ந்து கொண்டு போகையில் அப்படி ஒரு ஒரு வளமுறை வைத்திருந்தார்கள். அதாவது இந்த வீட்டில் இருந்து எடுத்து இன்னொரு வீட்டுக்கு போட்டு பின்பு அந்த வீட்டை வித்தும் பொழுது அப்படியே இரண்டு மூன்று வீடுகளை வாங்கி வித்து லாபம் அடைந்திருக்கிறார்கள். பின்புதான் அந்த இந்த பெரும் இடர் வந்தது, அந்த பெண்டமிக் வந்த காலத்தில், அதுக்குள்ளதான் பலர் ரொக்கமாக பணத்தை இழந்திருக்கிறார்கள்.
4: இல்ல சிந்தனை, இவங்க எப்படி செய்து கொடுத்து அவங்களுக்கு கமிஷன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் அந்த காசு எடுத்து மற்றவன் அவனை நம்பி இன்னொரு வீடு வாங்குறது ஹெல்ப் பண்றதுக்கும் மற்றவனை உதவி செய்து போட்டு நாங்கள் இந்த சாரப்பாம்பு விழுங்கின மாதிரி துப்புவமேலா விழுங்க
0: தவளை விழுங்குற சாரப்பாம்பு மாதிரி அப்படியே கழுத்துக்களை இருந்து அப்படியே உடலுக்குள்ள போகும் என்று சொல்லுகிறீர்கள்.
4: வீட்டுக்கு நிம்மதியில வெளியில போடாத முழுங்காட்டு சிறிய அளவுக்கு ஏற்படுத்தி போடும். நாங்கள் இருக்கிற சுய புத்தியை நாங்கள் ஆக்குறோம் உங்களோட அட்வைஸ் கேட்டு.
0: எனவே அதாவது நீங்களே உங்களை உங்களை பற்றி நினைத்து உங்களுடைய எல்லைகளை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி ஜே.
4: நன்றி.
0: அடுத்த நேர சந்திக்கு போன்ற மடக மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: மதிய வணக்கம், நான் சுதா.
0: சுதா சொல்லுங்கள். சுதா,
5: எனக்கு வந்து இந்த தர்மதுரை படம், ரஜினிகாந்த் படம் பார்த்துருக்கேன். இந்த கட்டம் அதே கட்டத்துக்கு அந்த ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன,
0: ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன,
5: நிழல்கள்
0: ரவி ரஜினிகாந்த் என்ன அந்த காட்சி சம்பந்தப்பட்ட திரைப்படம் சரண்ராஜ் சரண்ராஜ். எனவே சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கின்றனவா? அல்லது எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள் கட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை இதை செய்ய வேண்டுமோ, அகலக்கால் வைக்கப்போன்னு சொல்வார். அதை வைக்காமல்
5: வீடு விற்பனை சொல்வார், அதெல்லாம்
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். எனவே யோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அது நல்ல விஷயம் தான். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம் ஆமாம், ஐந்து நேர்கள் இணைந்து பாடல்களை தெரிவிப்பார்கள். நேர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள், அழைத்து கொண்டே இருங்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகிறோம். ஆமாம், இப்பொழுது கடன் என்பது பொருளாதார பிரச்சனை, அதை சமாளிக்க திட்டமிட வேண்டும். உதவி கேட்கலாம், படிப்படியாக தீர்வை காணலாம். ஆனால் அந்த கடனை நினைத்து கொண்டே எங்களுடைய உடல்நலத்தையும் மனத்தையும் கெடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி பார்ப்போம், இன்னும் உங்களிடமிருந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-599-3005 பாடல் தெரிவுகள் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் கருத்துக்களை கூட நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நான் என்ன சொன்னால், எல்லா சமுதாயத்திலுமே இந்த கடன் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கு. அதாவது இந்த பெண்டமிக்கு பின்பு அதற்கு முதல் ஓரளவு கட்டுப்போக்காடோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது இந்த வியாபாரம் மூலம் பல பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்தவர்கள், இந்த பிரச்சனை வந்த பிறகு, இந்த பெண்டமிக் பிரச்சனை வந்த பிறகு பெரும் இடர் துயர் வந்த பின்பு தான் பல குடும்பங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. உலகம் பூராமே பிரச்சனையாக தான் இருக்கிறது. பொருட்களின் விலைகள் உயர்ந்து கொண்டே போகிறது, நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. சில பொருட்களை பார்த்துக்கிட்டு சொன்னால் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது, அதில் இருக்கின்ற அளவுகளும் குறைந்திருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக அளவுகளை குறிப்பிட்டிருக்கிறார். 300 or 500 gram ஒரு பக்கெட் கொண்ட ஒரு பொருளை நாங்கள் ஒரு $6 வேண்டி இருக்கிறோம் என்று வைத்தால், இப்பொழுது $7, $8 விற்பனை செய்கிறார். ஆனால் அதை பார்த்திருக்கிறதுனால உன்னிப்பாக வந்து பாடு அது 400 gram ஆக இருக்கும். அப்படி குறைத்தும் இருக்கிறார், அளவையும் குறைத்து விலையையும் கூட்டியிருக்கிறார்கள். சரி, இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7-7-5.
7: வானில் freehold townhomes 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot ceiling, hardwood flooring, granite countertops, oak staircase, air conditioning, 5 free appliances, $5,000 upgrade credit, closing 2028, platinum access முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
8: Screamers, dare to face your fears.
9: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 haunted houses, அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
10: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
11: கற்பிக்கப்படுகின்றன.
12: 3964 416-396-3344
13: talentaacademy.ca.
11: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
12: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
13: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
14: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49
15: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
0: நேரம் 12:23 நிமிடம். CMR தமிழ் FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைக்கான பாடல் தேடும் நிகழ்ச்சி. அதோடு இந்த கதையின் ஆழ்ந்த கருத்தை பற்றியும் நேரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 4-1-5-9-3-0-0-5-5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
16: வணக்கம், நான் ஜெகன் கேட்கிறேன். அப்படி இல்லாமா
0: ஜெகன், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை. சரி சொல்லுங்கள் ஜெகன், என்ன பாடல் நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள்?
16: தலைப்பை கேட்டா மகிழ்ச்சி போயிடும். அது பக்கம் இருக்கட்டும், நாங்கள் கலை.
0: அதற்காகத்தான் நான் இந்த நிலம் விசாரிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறோட கேட்பதே இல்லை. எடுத்துலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சரி சரி சொல்லுங்க.
16: இல்லை, இங்கே பொறுத்த மாட்டில் எப்படியாச்சும் வேண்டி ஓடும், அதுதான் கட்டித்தரம்.
0: என்ன வேண்டி ஓடும்?
16: காசு.
0: ஆ, கொடுத்த காசை வேண்டிடும். நான் கடன் வேண்டிடணுமா?
16: கடனை வேண்டிடும்.
0: ஆ, கடனை வேண்டிடணும்.
16: காசு வாங்குறது எல்லாம் நீங்கள் எனக்கு அதெல்லாம் அதெல்லாம்
0: அது கல்லிலே நார் உரிப்பது போன்று.
16: கல்லிலே நார் இடிச்சு எல்லாம் இங்க எங்களை நேர எங்களை நேர உரிச்சு விட்டுருவாங்க. நேர உரிச்சு விட்டுருவாங்க வாங்கினவங்க எங்களை உரிச்சு விட்டுருவாங்க. தவிர அப்ப அதாவது இங்க எப்படியாவது கால கையில வந்து கடனை வாங்கிடணும்.
0: ஆஹா, எப்படியாவது கெஞ்சி கெஞ்சியாவது வாங்கிடணும்.
16: கெஞ்சி கெஞ்சி உங்களை உயிரா கொடுத்தாண்டாலும் வாங்கலாம். இந்த கடை திரும்பி காட்டாது.
0: ஆக கூடுதல் அதுதான் அந்த வாய்ப்பு தான் சொல்லுகிறீர்கள்.
16: அதுதான் இப்ப அதுதான் சின்ன உதாரணம். இங்க களவெடுக்க போனேன் ஒரு வீட்டுல, நீங்க களவெடுக்க இப்ப நான் போறேன்னு நீங்களும் களவெடுக்க எனக்கு கொண்டு நடந்துட்டேன்னு சொன்னா அதற்ற பாடாதோ செய்தி என்ன? வீட்டு களவை கொடுத்ததற்ற பாடு. அப்ப சட்டங்கள் அப்படி இருக்குது. அப்ப இதுல வந்த ஒண்ணு சொன்னா பேராசை, எங்கட பேராசை தான் இதுக்கு கேரம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து நாங்கள் என்ன சொல்ற அந்த முறப்படி எல்லாம் குடுக்கல் வாங்க செய்கிறேன்.
0: சில வேளைகளிலே கடன் கிடைக்கிறது. இந்த கிரெடிட் கார்டிலே இப்படிதான், நீங்கள் ஒரு $1,000 கடன் அட்டை வைத்திருக்கின்றதுனால் நீங்கள் அதை நன்றாக பாக்கும்போது அவர்களுக்காகவே 2,500 மாற்றுகிறோம் என்று கேட்பார்கள். எங்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ நாங்கள் அழைத்து ஆமாம் அதிகரியுங்கள் என்ற மாதிரி கொடுத்து விடுவோம். அது சொல்லவும் தேவையில்லை. இப்பொழுது நீங்கள் அழைத்தாலே அது தானாகவே கூட்டிவிடும் தொகையை. என்ன
16: அவர்கள் ஏதாவது அவர்கள் ஒரு அது வந்து நீங்கள் ஒரு கடன் அட்டைய சொல்றீங்களா? அவர்களுக்கு காப்புறுதி நிறுவனங்கள் என்றும்
0: இருக்கு,
16: வழிகள் இருக்கு.
0: கட்டாவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லுகிறீர்கள்.
16: அவை இந்த பிரச்சனை
0: அது எங்களுடைய ஸ்கோரை தான் பாதிக்கும். மற்றபடி பிரச்சனை இல்லை,
16: மற்றபடி இது இல்லை. ஆனா இப்ப தனிப்பட்ட வேறு வகையாக கொடுத்தோம் என்று சொன்னா அது அப்படியே குடும்பத்தையே இல்லை. எங்கட இப்ப குடும்பத்தை பாதிக்கும். அவர்களுக்கே தெரியும், அவர்கள் வாங்கிட்டு அவர்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க வாங்கினோன்னு சும்மா அந்த மாதிரி உள்ள பாட்டிகள்
0: எல்லாம் அவர்கள் இன்பமாக இருக்க வேண்டுமோ அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்து விடுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள்.
16: ஆனா ஆமா, கொடுத்தவர்களுக்கு தான் எங்களுக்கு சரியான என்ன சொல்றது மனவருத்தமும் வீடுகள்ல பிரச்சனையும் அப்படி அப்படியான சொன்னவர்கள் வந்து வந்து கொண்டிருக்கு. இதே பாருங்க, கடன் வேண்டி வீடு வேண்டவ இல்லாம வீடு போச்சா, கடன் வேண்டி தானே வேண்டாம் அவனுக்கு கொடுக்கறது இல்லை, வீடு போயிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அதே இருப்பேன். இவே நான் கடன் வீட்டை திரும்ப அடகு வச்சு அடமானம் வச்சு எடுத்து அவர்களுக்கு திருப்ப கொடுத்துட்டோன்னு அதுண்ட வழி தெரியும். இந்த வீடும் போக போது இருக்கிற ஒரு வீடும் போக போது அவன் தான் காலப்படுவான்னு அந்த கடன் வாங்கி வாங்கினவன் காலப்பட மாட்டான். ஏன்டா கடன் எல்லாம் வேண்டினான் இதுவும் கடன் தான்
0: எல்லாம் கடந்தாரண்டு அப்படி இருந்து விடுவார்கள் சொல்லுகிறீர்கள். சரி, பாடல் ஏதாவது தெரிவித்து இருக்கிறீர்களா ஜெகன்?
16: காசிதான் கடவுளப்பா, உங்களுக்கு தெரியும், அதைத்தான் கொண்டுதான்.
0: காசிதான் கடவுளடா, காசுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சொல்லுகிறீர்கள் ஜெகன். பார்ப்போம். நன்றி
16: நன்றி.
0: அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
17: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள்.
17: வாழ்க்கையே
0: வசம். ஆமாம், வாழ்க்கையே வசம். ஆறிலிருந்து 60 வரை என்று சொல்லி அந்த பாடல் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடன் வாங்குவது அல்லது இது இப்படி பிரச்சனைகள் இருக்கா?
17: கொடுத்திருக்கிறோம் ஒரு ஆளுக்கிட்ட தான், ஆனால் அது மாதம் மாதம் வந்து சேர்ந்தது மற்ற எல்லாரும் தந்தகளுக்கு.
0: ஆ, கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க. அளவோடு கொடுங்கள், அன்பாக இருக்கு. சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கொண்டு வைக்கேன். நன்றி. எல்லா பாடலுமே சரியானது பாடல்கள் போல் தெரிகிறது. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
18: வணக்கம் தம்பி, நான் கல்யோவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
18: பாடல் படம் அடைக்கலம் பாட்டு உயிரே பிரியாதே.
0: அவ்வளவு பிரச்சனைகளை உயிர் பிரிக்கிறது சொல்லுகிறீர்கள். சரி, அவருடைய தொலைபேசி இணைப்பு ஏதோ பிரச்சனை ஆகிவிட்டது போல் தெரிகிறது. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
19: வணக்கம்,
0: குயின்சன் சொல்லுங்கள்.
19: நினைக்கிறேன் தொட்டு தொட்டு துள்ளாதம்பலம் துள்ளும் படத்தில் தொட்டு தொட்டு
0: அது சிறிய பாடல். சரி, அந்த பாடலை குறித்து இருப்போம். தொட்டு காசு என்றதை தொட்டு தொட்டு என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும் நன்றி. சரி, அடுத்த நேர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்? அவருடைய தொலைபேசி இணைப்பில் ஏதோ தவறு இருக்குது. சரி, மொத்தமாக இப்பொழுது 9 நேர்கள் இணைந்து கொண்டு பாடல்களை தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 பாடல்களுமே இந்த பணம் சம்பந்தமான அதை சுற்றி வருகின்ற பாடல்களாகத்தான் இருக்குது. நான் பட்டகடனை துணையோ வரவு கிட்டலா செலவு பார்த்தேன், அண்ணன் என்ன தம்பி என்ன பணம் என்னடா பணம் பணம், ஆண் என்ன பெண் என்ன, காசிதான் கடவுளடா, வாழ்க்கையே விஷம், உயிரே பிரியாதே அடைக்கலம் திரைப்படத்திலே தொட்டு, உயிரே பிரியாதே எல்லாம் அது ஒரு காதல் பாடலாகவும் இருக்கலாம், அது மாற்றலாம், ஒருவருடைய மன ஓட்டத்தை பொறுத்து இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். இப்பொழுது இந்த பாடலில் எந்த பாடலை தெரிவித்தது என்று ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, பார்ப்போம் இந்த பாடல். சரி, இந்த நேரடியாகவே இந்த கதைக்கு பொருத்தமாக, அதாவது அண்ணன் தம்பியை பற்றி பேசிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கதையிலே அண்ணன் தம்பிக்கு காசு கொடுக்க மறுத்து விட்டார், எனவே அண்ணியிடம் இவர் அடிக்கடி காசு வாங்குகிறார் என்ற மாதிரி தான் கதை இருக்கிறது. எனவே அந்த அண்ணன் தம்பி அந்த சம்பந்தத்தோடு இந்த காசை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், அண்ணன் என்ன தம்பி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா, அந்த பாடலை ஒரு பாடலாக தெரிவு செய்யலாம். ஆண் என்ன பெண் என்ன, ஆண் என்ன பெண் என்ன, அந்த பாடலும் கிட்டத்தட்ட இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே வருகின்ற கதையாகத்தான் இருக்கின்றது. எனவே அதையும் போட்டுக்கொள்ளலாம். அண்ணன் என்ன தம்பி என்ன, பணம் என்னடா பணம் பணம், அந்த திரைப்பட பாடலும் கிட்டத்தட்ட பணம் என்னடா பணம் பணம், பணத்தை மையமாக வைத்து குணம் எல்லாம் நிரந்தரமாக இருக்கு, பணம் நிரந்தரம் இல்லை என்பதை குறிக்கின்ற பாடலாக இருக்கிறது. அப்போ அண்ணன் என்ன தம்பி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, ஆண் என்ன பெண் என்ன, பணம் என்னடா பணம் பணம், இந்த 3 பாடல்கள். எல்லா பாடல்களுமே பொருத்தமாக இருக்கிறது. ஏதோ ஒரு 3 பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 3 பாடல்களையும் தெரிவு செய்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, பொருத்தமாக இருக்கிறது, 4165930055.
20: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
21: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
22: நோ நோ நோ.
23: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபான் 289-200-4677 289-200-4677 vkrh.com வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
22: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
24: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111 647-327-8111 சகாஜா.
25: Everything okay? No problem undichu nam.
26: Bar kalamu closing da adikira nadi.
27: The customer you're trying to reach is not available.
24: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
25: உங்களுக்காக
28: ஒரு அலைவரிசை நீங்கள் உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 12:34 நிமிடம். சீமா தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். ரெண்டு பெருவாகத்திலே 17 செலுத்ததாக இருக்கிறது. சூரியோடு இரண்டு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீதிக்கொண்டிருக்கிறது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலை 19 செலுத்ததாக இருக்க முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் 13 செலுத்ததாக குறைவடையும் மழையிலே மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 செல்சியஸ். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம். மழைப்பில்
29: நன்றி
0: நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காசி, எவ்வளவு காலத்துக்கு பிறகு காசி? சரி, நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி காசி, சொல்லுங்கள்.
30: எப்பவும் அப்படி இருப்பீங்கன்னு
0: நம்பிக்கையோட தான் நல்ல விஷயமா.
30: இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணக்கு இதுக்குள்ள கதைக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு பணம் என்னடா படம்.
0: சரி பார்ப்போம். நன்றி காசி.
30: நன்றி.
0: தொடர்ந்து செய்ய மாற தமிழகம் இணைந்திருங்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள்.
31: வணக்கம். குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
31: அண்ணன் என்னடா தம்பி என்னடா
0: அவசரமான உலகத்திலே என்று சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி குயின்சன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
32: வணக்கம் செந்திலார், எஸ்டே குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
32: பணம் என்னடா படம் படம் குணந்தானடா நிரந்தரம்
0: அந்த பாடல் சொல்லியிருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள்.
33: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம்.
0: ஆமாம், யாரு?
33: அண்ணன் காய்க்கிறேன்.
0: கண்ணன் சொல்லுங்கள்.
33: அண்ணன் என்னடா தம்பி என்னடா
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு சொல்லிக்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி கண்ணன்.
33: நன்றி நன்றி
0: நன்றி. மூன்று பாடல்கள் வழங்கியிருந்தோம். அந்த மூன்று பாடல்களே இப்பொழுது எந்த பாடல் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது உங்களுக்கே தெரிந்திருக்கும். சரி பாட்டுவோம். பாட்டுவட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய பாட்டுவட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கலைஞர்கள் கே.பி. கலரூபன், சுதர்சி, இக்னேசியஸ், எஸ்.டி. சந்தில்லா. நேரம் 12:36 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். ஒரு மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.
20: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
20: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
7: புரட்சி தலைவா மக்கள் திலகம் டாக்டர்
6: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள்
0: 416-207-6522. சரி, இப்பொழுது நேயர்கள் தெரிவு செய்த பாடலில் ஒரு பாடல் ஒலிக்கப் போகிறது. கூடுதலான வாக்குகளை பெற்ற பாடல் என்று அனைத்து நேர்களுமே கிட்டத்தட்ட பொருத்தமான பாடல்களில் தான் தெரிவு செய்திருந்தார்கள். அந்த பாடல்களே அந்த அண்ணன் தம்பி என்று பணத்தோடு தொடர்புடைய நேரடி பாடல்களை 3 பாடல்களை தெரிவு செய்திருந்தோம். அந்த பாடலில் ஒரு பாடல் ஒலிக்கப் போகிறது, கூடுதல் வாக்குகள் பெற்ற பாடல். இந்த கடன் பிரச்சனை வருகின்ற பொழுது தனியாக இந்த கடன் பிரச்சனையை சுமக்காமல் நம்பிக்கையான ஒருவரிடம் மனம் திறந்து பேச வேண்டும். அதாவது உங்களுக்கு கடன் நிறைய இருக்கிறது, கடன் வாங்குவது கடன் கொடுப்பது அவற்றை தவிர்த்து இப்பொழுது குடும்பத்திலே உள்ள ஒருவருக்கு நிறைய கடன் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பற்றி இன்னொருவரிடம் மனம் திறந்து பேச வேண்டும். வருமானம், செலவு, கடன் தொகை ஆகியவற்றை கணக்கிட்டு திருப்பி செலுத்துவதற்கான நடைமுறைக்கேற்ற திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு மாதாந்த செலவு போகிறது, அதைவிட கடன் தொகைக்கு நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும். அப்படி இது குறிப்பாக தனிப்பட்ட முறையில் வாங்குவது கடன் இல்லை, கடன் அட்டைகளிலே அல்லது வங்கிகளிலே வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான நடைமுறைக்கேற்ற திட்டத்தை உருவாக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைத்து பழைய கடனை அடைப்பதற்காக அதிக வட்டியிலேயே புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பழைய கடனை அடைப்பதற்காக புதிதாக ஒரு கடன், அதாவது குறிப்பாக எப்படி சொல்லுவார்னால் இந்த செகண்ட் மோட்கேஜ், அது எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த செகண்ட் மோட்கேஜுக்கு அந்த வட்டி காசு மட்டும்தான் நாங்கள் ஒருவர் இடத்துக்கு கட்டப்போகிறோம், பின்பு அந்த முதல் அப்படியே இருக்கும். எனவே அது இனிமே இல்லை என்ற கஷ்டம் வரும்பொழுது சிலர் அதை எடுக்கின்றார்கள், அது அவருடைய விருப்பம், தவிர்க்க முடியாது. எனவே இந்த பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடனை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மன உளைச்சலை தொடர்ந்து அதிகமாக இருந்தால் நல்ல மனநல ஆலோசகரிடம், மனநல வைத்தியரிடம் நீங்கள் உதவியை நாடலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வாழ்க்கை என்பது பணத்தால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. எங்களுடைய உடல் நலம், குடும்பம், உறவுகள், மன அமைதி, நம்பிக்கை இவற்றை மிக மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று கடன் சுமை பெரிதாக தெரிந்தாலும் சரியான திட்டமிடலும் பொறுமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உதவியும் இருந்தால் இருந்தால் இந்த மாற்றத்துக்கான வழியை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். கடன் ஒரு சுமையாக இருக்கலாம் அது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாகிவிடக்கூடாது. நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வை தேடுகின்ற வாய்ப்பு இருக்கும். எனவே நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், கடன் உங்கள் பணத்தை சுமையாக மாற்றலாம், உங்கள் பணத்தேவைகளை சுமையாக மாற்றலாம் அது, ஆனால் உங்கள் மன அமைதியை, வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை முழுமையாக பறித்துவிட அனுமதிக்கக்கூடாது. பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த மன அமைதியை பாதுகாப்பது அதைவிட முக்கியமாக இருக்கும். எனவே நீங்கள் பணம் இழந்து விட்டீர்கள் கடன் தொல்லையால் மன உளைச்சலுக்குள்ளாகி இருந்தால், நிச்சயமாக உங்கள் நண்பர்களோடு பேசுங்கள், உங்கள் குடும்பத்தினரோடு பேசுங்கள், அல்லது ஒரு அவர்களோடு தான் பேசுவதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் மனநல மருத்துவரிடம் பேசுங்கள். அதற்காக அதாவது சில வழிகளில் தவறான முடிவுகள் எடுக்க சொல்லி எல்லாம் செல்லும் பலர் இப்படித்தான் தேவையில்லாத செலவுகளை செலவழித்து இந்த சில விளையாட்டுகளிலே செலவழித்திருக்கின்றார்கள். கேஷ்னோ போன்ற விளையாட்டுகளிலே கூடுதலான பணத்தை தொகையை இழந்து தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள், தற்கொலையும் செய்திருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மன உளைச்சலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெற்று வருவதற்கு உங்கள் குடும்ப உறவினர்கள் நண்பர்களோடு நீங்கள் பேசுங்கள். கடன் மிக முக்கியமான தேவையை பொறுத்து நீங்கள் கடன் வாங்குவது மிக சிறந்ததாக இருக்கும். நேரம் 12:42. இவர் இப்படி சொல்லி படுப்புவார். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்குது, அப்பிரச்சனை அவரவருக்கு வந்தால் தான் தெரியும் என்று மனதுக்குள் யாரோ நினைக்கிறார்கள். பழனி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல்

0: சிவனின் வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462

நேரம் 12:49 நிமிடம், 1 மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சு. நீங்களும் இணைந்து கொண்டு பாடலை கேட்க 4 6 5 9 3 0 0 5 5. ஒரிக்கும் இந்த பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜுத் திரைப்படத்திற்காக.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 101.3.
1: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமா?
1: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: இது உங்கள் வானொலி செய்யுமாறு 101.3.
4: ஒரு மணிக்கு உங்களுக்கு ஆனச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். குணா திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.
5: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி.
6: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
5: அதான்,
6: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: நேரம் ஒரு மணி.
1: சிஎம்ஆர்
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையாக கருதப்படும் ரன்மல்லி எனப்படும் சரித் சந்தகலவ் பல்கேரியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்படும் பணம் சில ஊடக நிறுவனங்கள், யூடியூப் தளங்கள், இணையதளங்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மெட்ரோ தொடருந்து திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் புந்தமல்லி வடபழனி இடையிலான 14.64 கிலோமீட்டர் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமெரிக்காவின் கடுமையான கோரிக்கைகளை எதிர்கொள்வதில் கனடா அரசாங்கம் கடைபிடிக்கும் அமைதியான அதேவேளை உறுதியான அணுகுமுறையை ஐரோப்பிய நாடுகள் பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் ஒரு மணி இரண்டு நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 4 6 5 9 3 0 0 5 5 தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 15 பாக சிலிருந்ததாக இருக்கிறது. இப்பொழுது பல இடத்தில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. லேசான மலைத்தூரல் காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாக செல்வதாக இருக்கும். தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% 13 பாக செல்வதாக இருக்கும். நாளை திங்கட்கிழமை 22 பாக செல்வதாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியொளியுடன் முகில் குற்றம் என்று காணப்படும். இரவு பொழுது 14 பாக செல்வதாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 24 பாக செல்வதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் சூரியொளியுடன் முகில் குற்றம் என்று காணப்படும். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4 6 5 9 3 0 0 5 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், மலைபில இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நம்பிக்கை. என்ன பாடல்?
1: நிச்சயமாக உங்கள் நிகழ்ச்சி அந்த மாதிரி இருந்தது.
0: நன்றி.
1: அந்த நாடகத்தில் நடித்தவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் ஒரு சபாஷ்.
0: நன்றி, மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு.
1: எனக்கு பாட்டு வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் இருந்து பார்த்த முதல் நாளே.
0: சரி, நாளை தேங்க்ஸ் கிவிங் டே வருகிறது. நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறீர்கள்?
1: தற்போதைக்கு இன்றைக்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்க சிஎம்ஆருக்கும் அதன் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் எல்லோருக்கும் தான்.
0: ஸோ இப்போ நாங்கள் தான் பேசு பொருளாக இருக்கிறோம் சொல்லுகிறீர்கள் சார். உங்களா
1: மாதம் முடிய மாதம் பிறக்க சம்பளம் தருகின்ற கனடாவுக்கும்
0: சார் நன்றி. இதோ உன்னிமேனன் பொம்பே ஜெயஸ்ரீ பாடுகின்ற பாடல் நடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம் செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான சிலையை நீங்களும் கலந்து கொண்டு இரண்டு மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4165939005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அளவில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சந்திரானா, எஸ் டி குமார்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? பாடலே அதுதானா? சிவகாசியிலிருந்து பட்டாசா வெடிக்க வருகிறது பார்ப்போம். பாடல் உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி
1: நன்றி சந்திரானா, நன்றி, வணக்கம்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: நேரம் மறுபடி 16 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை பாடல்களை கேட்க 416-599-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வன்பா
2: சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு ஒளியி நோச படத்துல இருந்த கல்லாயிருந்தேன் சொல்லையாய் வடித்த
2: ஸ்ரீராம் பார்த்த சாரதி மற்றும் தர்ஷின் கோபி பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது உங்களுக்காக. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
3: நன்றி.

0: நேரம் 1:23 சிமா தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆனால் சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குயின்சன் சொல்லுங்கள். என்ன பாடல்?
1: விஐபி திரைப்படத்தில் மின்னல் ஒரு கோடி இந்த நோயை தேடி வந்தது.
0: மின்னல் அடித்தாலும் உங்களுக்கு பயம் இல்லையா? இப்ப மின்னலா வந்தா ஒன்றும் செய்யலாது. கண்ணை மூடிக்கொண்டு மின்னலை வேண்டுமென்றால் கண்ணை திறந்து பார்க்கலாம், வேண்டாம் என்றால் கண்ணை மூட வேண்டியா. சரி, அருகரன் சித்ரா பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.

0: ஹரிகிரன் சித்ரா பாடிய பாடலை கட்டிகள் நேரம் 1:28.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3. பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: கடவர் பாகத்திலே 15 பாக செல்வதாக இருக்கிறது. தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை மணிக்கு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாக செல்வதாக இருக்கும். முகில் முட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தொடரும். இரவு பொழுதும் மழை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 13 பாக செல்வதாக இருக்கும். நாளை திங்கட்கிழமை சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் வைத்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செல்சியஸ். இரவு பொழுது 14 பாக செல்வதாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 24 பாக செல்வதாக உயர்வடையும். உங்களுக்கு அரசியல கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? இதே சொல்லுங்கள், என்ன பாடல்
2: இன்றைக்கு? நான் அணியன் படத்தில் இருந்து கண்ணும் கண்ணன் நோக்கியா அந்த பாடல கேட்கணும்.
0: கண்ணும் கண்ணும் நோக்கியா
2: முதல்ல நாளை தேங்க்ஸ் கிவிங் டே என்ற படியால் நான் தேக்கி ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்கிறேன்.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
2: தேக்கி ஆடு மாடு கோழி
0: வயிற்றுக்க போறதுக்கு தான் நன்றி சொல்லுகிறீர்கள். வெளியில வாழுகிற ஒன்றுக்குமே நன்றி இல்லை. சரி, நல்ல விஷயம். சரி, நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு கண்ணும் கண்ணும் நோக்கியாதான்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: நேரம் வறுமணி 35 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 வெளிவரை பாடல்களை கேட்கலாம். 4165939305 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் ஜெகன் கேட்கிறேன்.
1: ஜெகன் சொல்லுங்கள். என்ன சுணக்கம் ஜெகன்? சரி சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: நன்றி சொல்ல உனக்கு, உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு.
1: பாடல் உனக்கு தானே வருகிறது. யாருக்கும் மரியாதையாக நன்றி செலுத்துகிறீர்களா?
2: உங்களுக்கு தான்.
1: சரி, ஹரிகரன் அமுதா பாடுகின்ற பாடல்.
2: நன்றி சொல்ல வேணும் தானே, அப்ப ஒரு மரியாதை.
1: சரி, மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்
2: நன்றி.

0: CMR Tamil FM 101.3
1: CMR Tamil FM 101.3
2: நேரம் ஒரு மணி 40 நிமிடம் சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆனால் கலந்து கொள்ளவர் அடுத்த நேர சந்திப்பு மடக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: கேட்கிறேன்.
2: யாரு? பபி.
3: பபி
2: சொல்லுங்கள். பபி என்ன பாடல்?
3: வாடிக்க மறந்தது மேனோ என்ன வாட்டட அந்த பாட்டு.
2: பாட்டு அந்த பாட்டு. என் பாட்டுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா?
3: அதுல அவர் அந்த கழுகு போயில இதுக்காப்பா அவர் படிக்கிறார்.
2: வாடிக்க மறந்து
3: பறக்கிறார் காட்டுல அந்த மாதிரி பாக்க அந்த நேரம்.
2: சரி, இது பாடல் இருக்கிறது ஏஎம் ராஜா பி சுசிலா பாடுகின்ற பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் ஒலிக்கிறது. நன்றி.
3: நன்றி உங்களுக்கு.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: சிஎம்ஆர் 101.3 FM.
3: உங்களுக்கு ஆராய்ச்சி நிறைவடைய இன்னும் 14 நிமிடங்கள் இருக்கின்றன. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
3: ஜெய் சொல்லுங்கள். என்ன பாடல் ஜெய்?

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் ஒரு மணி 50 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு ஆனல்சிலே கலந்து கொள்கின்ற அடுத்த நேர் சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் கணேஷ் பேசுறேன்.
0: கணேஷ் சொல்லுங்கள், என்ன பாடல் கணேஷ்?
1: எஸ்பிபி படிச்ச நான் பாடும் போது தான் தொண்டர் காட்டு.
0: பாடாமல் இருந்தால் புயல் காட்டு.
1: புயல் காட்டு.
0: சரி, இது உங்களுக்காக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3
1: நிறுவனம் உங்களுக்கு ஆலோசனை நிறைவு செய்ய வரும் நேயரை சந்திக்க போகின்றோம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள். அவர் விலகி சென்றுவிட்டார் அளிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் 4 முதல் 5 வரை உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். ஹரிகரன் மதுசூரி பாடுகின்ற பாடல்

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பௌத்த பிக்குகள் சிறைக்கு வெளியே அழைத்து செல்லப்படும் பொழுது காவியுடை அணிவதற்கு அனுமதிக்கும் வகையில் 2 வாரங்களுக்குள் புதிய சிறை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கோர்கா பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் இதுவரையில் எந்தவொரு இளைஞரும் பாதிப்புக்கு ஏற்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்களின் பொழுது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. டொரண்டோ முதல் கிபெக் நகரம் வரையிலான அதிவேக தொடருந்து திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆல்டோ தெரிவித்துள்ளது. கிபேக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பார்ட்டி கிபேக் அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளதன் 380 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: தொண்டபெரும்பாக்கம் எங்கும் லேசான மழை தூறிக்கொண்டிருக்கின்றது. காற்று தற்பொழுது கிழக்கு தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகூடிய வெப்பநிலை 19°C இருக்கும். தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 13°C இருக்கும். நாளை திங்கட்கிழமை 22°C இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் இந்த நாளாக இருக்கும். ஒலிக்கும் இந்த பாடல் ஹரிகரன் சித்ரா பாடுகின்ற பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் பிஞ்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830. JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது 1 வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 647-574-3547.
4: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு, ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 to 9 வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
5: East or West, CMR is the best. CMR is the best.
6: நேரம் 2:10. இப்பொழுது நாங்கள் பிராம்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே வாசன் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார் விவரங்களை தருவதற்காக. வணக்கம் வாசன்.
7: வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் நாங்கள் இலக்கம் 294 போக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸில் இருந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ், நீங்கள் முதன் முதலில் பார்த்தேன் என்ற அந்த பாடல் கேட்டது போல, முதன் முதலில் ஒரு புதிய வீடை நீங்கள் கொள்ளனவு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய திருமண வாழ்வை ஆரம்பித்தவராக இருக்கலாம், அல்லது புதிதாக இப்பொழுது ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுத்தவராக இருக்கலாம். அப்படியான உங்களது இல்லற வாழ்க்கையை நீங்கள் இனிதாக ஆரம்பிப்பதற்கேற்ற மிகச்சிறந்த ஒரு தருணமாக இந்த தருணங்கள் அமைய இருக்கின்ற இந்த வேளையிலே மிகச்சிறந்த ஒரு தளபாடத்தை கொள்ளனவு செய்ய வேண்டும், அதுவும் மலிவான விலையில் கொள்ளனவு செய்ய வேண்டும். நவீன தொழில்நுட்ப முறையில், மாடர்ன் டெக்னாலஜி வகையில் நீங்கள் ஒரு டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், இவற்றை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கனவு உங்களுக்கு இருக்கலாம். அவற்றையெல்லாம் மிக எளிதாக உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றார்கள், எளிதாகவும் மலிவாகவும் நிறைவேற்றி தருகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பிக் ப்ரைஸை வழங்கி கொண்டு, லோ ப்ரைஸுடன், மிக குறைந்த விலையுடன், பெரிய பரிசல்களுடன் உங்களுக்கு அந்த தளபாட விற்பனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்துக்குள் நீங்கள் வருகின்ற போது இங்கே பல்வேறு விதமான தளபாடங்கள், அது சீனா தயாரிப்பாக இருக்கலாம், இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா, இத்தாலி, டர்க்கி, இன்னும் இங்கிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பல்வேறு நவீன தளபாடங்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றை நீங்கள் வந்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அழகான டிசைன்கள், அழகான டெக்னிக்ஸ் போன்றவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த தளபாடங்களை கொள்ளனவு செய்கின்ற போது உங்கள் கொள்ளனவு சக்தியை மனதில் கொண்டு பல்வேறு விதமான விலை கழிவுகளை, மிக லோ ப்ரைஸ் என்று சொல்வார்கள், அந்தளவு பிரம்மாண்டமான விலை கழிவுகள் மூலம் இந்த தளபாடங்களை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ளது. இன்றைய நாள், நேற்றைய தினம் தொடக்கம், இன்று நாளை என்ற இந்த 3 தினங்களும், சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 தினங்களும் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 10 மணி வரை, 10 AM to 10 PM என்ற அந்த நாள் முழுவதும் உங்களுக்கான அந்த விற்பனையை தேங்க்ஸ் கிவிங் டேயை முன்னிட்டு லாங் வீக்கெண்டை முன்னிட்டு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். மிகப்பெரிய டீல்கள் இங்கே இருக்கின்றன. டீல்களுடன் எங்களுடன் இப்போது சூக்கிடைந்து கொள்ளுகின்றார் செந்தில்நாதன். அவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்போம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் லாங் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் சேல். யூ நீட் எனி ஃபர்னிச்சர் டுடே வி ஆர் ஓபன் 10 PM 10 PM வி ஆர் டில் ஓபன். யூ நீட் எனி ஃபர்னிச்சர் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹை எண்ட் ஃபர்னிச்சர் அண்ணா இட்ஸ் ஹைட்ராலிக் பெட்ரூம்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டி பட் லோ பிரைஸ் டுடே லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல். யூ நீட் பியூர் லெதர் பவர் ரெக்லைனர். யூ வாண்ட் கஸ்டமைஸ் சோஃபா செட் ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் லாட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஃபார் டுடே பட் லோ லோ லோ பிரைஸ் and gift big, with every purchase today
7: big price also
8: no no price low
7: big
8: no, big no. gift
7: big gift
8: yeah yeah gift big yeah. but price very low low low
7: yeah,
8: today
7: yeah.
8: so because today is a long weekend sale we are open 10 till 10 pm so you need high end furniture whatever you need in furniture today low low price and big big gift is waiting for you so all the CMR listeners vango vango vango to grand home furniture 294 walker drive this is our address 294 walker drive 294 walker drive now you know the address you remember the address 294 walker drive grand home furniture so now I can give you deal but first 10 customer who will call right now but you have to come in store but call right now to book it and a queen size bed black color velvet big headboard with LED light queen size black velvet bed with LED light regular price was $1,000 who will call right now $1,000 இல்லை $800 இல்லை $500 இல்லை $400 இல்லை $300 இல்லை $200 இல்லை அண்ணா $199 அண்ணா சிட்டிங் இன் தி ஸ்டுடியோ
7: யா செந்தில் அண்ணா
8: ஹா who will call right now you know Hoover vacuum worth it $200 absolutely free second gift pressure cooker absolutely free queen bed velvet with LED light $199 who will call right now Hoover vacuum free pressure cooker free but you have to call us right now to book it number to call 905-302-9494 905-302-9494 or you know where to visit 294 Walker Drive Grand Home Furniture long weekend sale.
7: ஆமாம் நேர்களை 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான பரிசல்கள் மற்றும் பல்வேறு விலைக்கழிவுகள் டீல்களுடன் இந்த தளவாட விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உடனடியாக தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஃபோன் செய்து நீங்கள் ஒரு பதிவை மேற்கொண்டால் உங்களுக்கான பல்வேறு பரிசல்கள் அந்த பொருட்களுடன் வழங்க காத்திருக்கின்றார்கள். இலக்கம் 905-302-9494 இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் பல்வேறு தகவல்களையும் தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது விடைபெறுகிறோம். நன்றி செந்தில்நாதன். நீங்களும் 2:30 உடன் விளைபெற இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிய தினமும் மிக சிறப்பாக ஆரம்பித்து வைத்தீர்கள். இன்றைய நேரங்களால் உங்கள் திருவாயினால் ஆரம்பித்து வைத்தீர்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு பொழுதில் சந்திப்போம்.
6: நீங்கள் அணிந்திருக்கிற அந்த விலை கூடிய அதாவது அதிஉயர் பெறுமதியான அந்த கடிகாரத்தை நேர்த்தி எடுக்கிட கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.
9: CMR வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000.
6: வரைக்கும் பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலகத்தில் ஆராதனி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறார். என்று அன்புடன் ST செந்தில். அதன் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சஹாஜா ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 6479-9757.

நேரம் 2:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா நோஜனின் மேல்முறையீடு சவுதி உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்றியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டுமென பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி வாலிமிர் செலன்ஸ்கி பதவி விலக்கி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனி ராஜகுமார். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதையுண்டு, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உணர்வு உண்டு. வாருங்கள், இந்த அழகான பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். ஒளிபரப்பாகின்ற பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து, சுனிதி சௌஹானின் குரலில் வித்யாசாகரன் இசையல்.

0: www.cmr.fm. பிற்பகல் 3:00 முதல் 3:30 வரை ஒளிபரப்பாகும் பலதும் பத்தும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உடல் நலம், உணவு, அழகு, வாழ்க்கை முறை, சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் உங்களை சிந்திக்க வைக்கும் வினாக்களும் இடம்பெறும். அம்நேர்களே, அறிவோம், சிந்திப்போம், சிரிப்போம். பலதும் பத்தும் நிகழ்ச்சி இப்போது உங்களுக்காக.
1: அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
4: Screamers, dare to face your fears.
5: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தினம் தினம் தந்திடுமே பல்சு பெண் நிகழ்ச்சிகள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
8: www.cmr.fm.
9: நேரம் இப்பொழுது 2:41. ஒளிபரப்பாகின்ற பாடல் டோரத்தி திரைப்படத்திலிருந்து. யுகேந்திரன், ஆண்டனி தாசன், பிரியாவின் குரலில் இளையராஜாவின் இசையல்.

0: CMR 101.3. More music, more fun.
1: தற்போது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.

0: நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இலக்கம் 294 வோக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸுக்கு வருகின்ற போது உங்களுக்கு பல்வேறு இலகு தவணை கட்டணங்கள் இருக்கின்றன, அதேவேளை மலிவு விற்பனைகள் இருக்கின்றன என்னும் பேரம் பேசல்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இவை பற்றிய பல்வேறு தகவல்களுடன் இப்போது கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸிலிருந்து எங்களது அன்புக்குரிய கேரி இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கேரி.
1: வணக்கம் டு எவ்ரிவன். சோ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ். Queen at Gateway is the main intersection. Everybody knows the Queen Walmart. It's backside of the Walmart. 294 Walker Drive, Brampton. Grand Home Furniture. Big Malivo. Sofa set, if you are looking for a black color leather sofa set. Not only sofa, three-seater sofa, two-seater love seat, single chair. So complete set sofa, love seat, chair, black color with the silver chrome legs. Market price almost $3,000, but at Grand Home Furniture you can save big money. You can save lots of savings. Sofa, love seat, chair, all three pieces just for $999, and not only that, you will get with this sofa set, complete set, $999, you will get LED TV absolutely free. So you know where to come. Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. If you are looking for small sectional, L-shaped sectional, then L-shaped sectional you can get only and only for $299. L-shaped sectional for $299. And also if you need a sofa cum bed, we have a sofa cum bed starting from $299. Sofa cum bed starting price range $299. So lots of discount. If you need hydraulic storage bedroom set, big size bedroom set, elegant high end headboard with the side panels, with the hydraulic storage, LED lighting, everything you get under one roof, Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, backside of Queen Walmart. Solid wood dining set, table, 6 chairs. Solid wood dining set, table, 6 chairs. Just for $499. Solid wood dining set you can get from Grand Home Furniture, 294 Walker Drive. And if you are looking for marble dining set, marble table with the 6 chairs, only for $599 marble dining table with the 6 chairs. From where? 294 Walker Drive, Grand Home Furniture, major intersection Queen and Gateway, backside of the Queen Walmart. We are open till 10 p.m. today. You can come, save money and free gift with every purchase, Anna. Anything our families purchase today, you get a free gift with all the purchase, because it's a Thanksgiving long weekend sale. And we want to say thanks to all our community, because you always support us. Come purchase and save money. You support us, and now is the time we say thanks and giving gift to everybody. So do come. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture, backside of the Queen Walmart, open for you today till 10 p.m. we are open. So if you need just the coffee table, starting from $50. Coffee table starting price range just $50. If you need a big size coffee table, marble, glass, wood coffee table, we have on display. Come and check it out and save money. So come today, save money. 294 Walker Drive, open till 10 p.m. for you. 294 Walker Drive, 294 Walker Drive, Brampton, backside of the Queen Walmart, 294 Walker Drive, because it's a Grand Home Furniture. Long weekend, sale.
0: ஆமாம், இலக்கம் 294 கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே முன்னிட்டு மிக மலிவு விற்பனையில் ஈடுபடுகின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆராதனி.
2: நன்றி வாசன், மீண்டும் சந்திக்கலாம். சகாஜா ஆயுர்வேதிக்கு.

0: கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மவுன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
1: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.
0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444 Leaf Truck Driving School. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. 1, 2, 3.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் 3 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையில் கடந்த 2 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக 574,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சென்னையை போன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சமமான வளர்ச்சி ஏற்பட வேண்டுமென தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளாா்.

0: அல்பர்டா மாகாணத்தில் கனடாவின் கூட்டமைப்பிலிருந்து பிரிவது தொடர்பாக நடத்தப்படவுள்ள வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்லியோ நுரையீரலில் உள்ள சிறு கட்டியை அகற்றுவதற்காக எதிர்வரும் நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான் மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ், சோலோர் USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

நேர்களே, பலதும் பத்தும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. காலநிலை மாறிக்கொண்டிருக்கிறது, குளிர்காலமும் நெருங்கிவிட்டது, கூடவே சளி இருமல் என்று பலரும் அவதிப்படும் காலமும் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கப் வெதுவெதுப்பான பானம் குடித்தால் எவ்வளவு இதமாக இருக்கும் இல்லையா? அதுவும் நம் வீட்டிலேயே இருக்கும் ஒரு பொருள் இருமலை தணிக்க உதவும் என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதுதான் தேன். ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து குடிக்கலாம். தேன் தொண்டைக்கு இதமளிப்பதுடன் இருமலையும் ஓரளவுக்கு குறைக்க உதவும். குறிப்பாக இரவில் இருமலால் தூக்கம் பாதிக்கப்படும் போது இது நிவாரணம் அளிக்கலாம். ஆனால் நேர்களே, ஒரு சிறிய விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வயது குறைவான குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது. தேன் இருமலை தணிக்க உதவினாலும் அதை நோயை குணப்படுத்தும் மருந்தல்ல. இயற்கை நமக்கு வழங்கும் எளிய பொருட்களில் கூட நமது உடலுக்கு இதம் அளிக்கவும் ஆரோக்கியத்தை பேணவும் உதவும் பல நன்மைகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக பயன்படுத்துவதோடு நமது உடலை அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது முக்கியம். சரி நேர்களே, இப்பொழுது நமது நிகழ்ச்சியின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கான நேரம் வந்துவிட்டது. இந்த முறை உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நாங்கள் கேட்கப் போகின்றோம். உங்களுக்கு சளி அல்லது இருமல் ஏற்படும் போது உங்கள் வீட்டில் எவ்வாறான கை வைத்தியத்தை பின்பற்றுவீர்கள்? உங்களின் கை வைத்தியத்தை குறிப்புகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழியுங்கள். 416-593-0055. ஒளிபரப்பாகின்ற பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து, சாகர் ஸ்ரேயா கோஷலின் குரலில் தேவி ஸ்ரீபிரசாதன் இசையல்.

0: lele. அது சீய மாதியப்பம் 101.3 கேக்குற பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அருமை அருமை.
1: மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஆராதனி, வணக்கம் நேர்களே. நாங்கள் இப்பொழுது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இலக்கம் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள பல்வேறு விதமான தளபாட விற்பனையில் தன்னிகரற்ற பெயரை பிராம்டனில் பெற்றிருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து பல தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கே பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களது சேவைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே வருகின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்குமான பல சேவைகளை வழங்குவதற்கான விற்பனை பிரதிநிதிகள் இங்கே மிக சுறுசுறுப்பாக இப்போது இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இங்கே பல்வேறு தளபாட விற்பனைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு எல்சேப் சோபா செக்னல் சோபா விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. பகலிலே நாங்கள் இருக்கையாகவும் இரவில் படுக்கையாகவும் பயன்படுத்தக்கூடியது. $299 அது இப்போது இங்கே விற்பனையாகி இருப்பதை பார்க்கின்றோம். அதேபோல் சொலிட் வுட் டைனிங் டேபிள் இருக்கின்றது 499. மார்பிள் டேபிள் டைனிங் டேபிள் 6 சேர்ஸுடன் இருக்கின்றது 599. காஃபி டேபிளை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டுமென்றால் வெறும் $50 கொள்ளனவு செய்ய முடியும். இவ்வாறு பல்வேறு தளபாடங்களையும் மிக மலிவான விலைகளில் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே குறிப்பாக லாங் வீக்கெண்டை முன்னிட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294
3: 10 PM lowest price today and big gift is waiting for you with every purchase. So you know where to come. Bring your car fast at Grand Home Furniture, 294 Walker Drive, this is our address. Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Balmet, 294 Walker Drive. Now deal is coming for recliner sofa set. Whoever need a recliner sofa set, leather recliner, you need black color, you need brown color, two color available. Recliner sofa and lapsed with four recliner drop down cup holder, fully loaded. Regular price was $2,500. Long weekend special only for $1,299. Na recliner sofa set $1,299. And who will come right now? We are open 10 PM. Recliner sofa and lapsed with four recliner, leather $1,299, and get big screen television TV free. Second deal, Italian series bedroom set, white and brown combination, king size bed, lacquer finish, made in Italy bedroom set, white and brown combination, king bed, dresser, mirror, with side table, complete bedroom set, and regular price was $2,500. Who will come right now? King size complete bedroom set, $1,299, and get big screen television TV, LED TV, absolutely free. So lots of discount and gift is waiting for you. So bring your car fast. All the CMR listeners, Vango to Grand Home Furniture, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmet, Grand Home Furniture, 294 Walker Drive. Today you need any furniture, bed set, sofa set, dining table, coffee table, whatever you need furniture, low prices and big gift is waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. So Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmet. So whole bedroom set, king bed, dresser, mirror with side table, $1,299, made in Italy, lacquer finish, and big screen television TV free. So gift with every purchase. Today's a big biggest sale happening at Grand Home Furniture. All the CMR listeners, Bango, Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. Long weekend, sale, sale, sale, sale, sale. Today we are open till 10 p.m. Open, open, open till 10 p.m.
2: ஆமாம் நேர்களே, நாங்கள் இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி ஆராதனி.
1: நன்றி வாசன், மீண்டும் சந்திக்கலாம். நேரம் இப்பொழுது 3:18.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
7: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதி. நீங்கள் ஒரு 45 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
5: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
11: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60.
12: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணில் இருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
1: நேர்களே, பலதும் பத்தும் நிகழ்ச்சியின் முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
13: வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
13: எடுத்துக்கொண்டால்
1: உடலுக்கு நல்லது.
13: ஒரேஞ்சில வைட்டமின் சி இருக்குதான் அரிச்சா?
1: யா, வைட்டமின் சி இருக்கின்றது. சரியா, அது எடுக்கும்போது உங்களுக்கு உடலுக்கு நல்லது.
13: உடலுக்கு நல்ல, சளியும் வராது.
1: சளியும் வராது. சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு, இந்த தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சரி, எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், வணக்கம் வணக்கம். சரி, தொடர்பில் ஒரு சிறிய இடையூறு ஏற்பட்டுள்ளது. நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதாவின் குரலில் இளையராஜாவின் இசையல்

0: நேர்களையே உங்களுடைய நிகழ்ச்சியின் நிறைவு நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார்?
1: இந்த
0: நிகழ்ச்சி வந்து பலதும் பத்து. சரி, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இன்றைய கேள்வி வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் சளிக்கு அல்லது இருமலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தும் சில குறிப்புகளை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது இருக்கா?
1: இருமலுக்கு பயன்படுத்தினா நஞ்சீரகம் அவிச்சு நல்லா தண்ணியை குடிக்கலாம்.
0: சரி, அதை குடிக்கும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு?
1: அது கொஞ்சம் இதாக போகலாம்,
0: எல்லாமே சரியா வரும். இருமல் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். தகவலை உங்கள் பயனுள்ள தகவலை எங்களிடம் பகிர்ந்து கொடுமைக்கு
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

நேரம் 3:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் ரென் மெல்லி எனப்படும் சந்தேகம் பல்கேரியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனா்.

இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்படும் பணம் சில ஊடக நிறுவனங்கள், யூடியூப் தளங்கள், இணையதளங்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு நிதி அளிக்க பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார்.

0: சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் புந்தமல்லி வடபழனி இடையிலான 14.64 கிலோமீட்டர் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமெரிக்காவின் கடுமையான கோரிக்கைகளை எதிர்கொள்வதில் கனடா அரசாங்கம் கடைபிடிக்கும் அமைதியான அதிவேளை உறுதியான அணுகுமுறையை ஐரோப்பிய நாடுகள் பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதர் ஹெலன் ஃபர்னார்ட் டெஃப்ரமார் தெரிவித்துள்ளார். ஹோதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jewelers.
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். 130,000 டாலர் வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
5: 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
9: Everything okay? No problem and dinam.
10: Bar kalamu closing da tadikira nadik.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
10: Chellam illa da, Selvam.
9: Chari.
7: பொன்மனச்சொம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.

நேர்களே, நீ இப்பொழுது 3:38 எங்களுடன் இணைந்து உங்கள் பயனுள்ள கை வைத்திய தகவல்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஒளிபரப்பாகின்ற பாடல் அன்வர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், நவன் ஐயர், சபரின குரலில்.

0: கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி. வணக்கம் சிஎம்ஆர் தமிழகம் நேர்களே. இப்பொழுது நாங்கள் இலக்கம் 294 ஓக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் இருந்து பல்வேறு தளபாட விற்பனை தொடர்பான தகவல்களை வழங்க இருக்கின்றோம். நீங்கள் உங்களது இல்லம் ஒரு டிட்டாச் ஹவுஸாக இருக்கலாம், அல்லது கொண்டவாக இருக்கலாம், டவுன் ஹவுஸாக இருக்கலாம், எவ்வாறான வீடுகளாக இருந்தாலும் அந்த இல்லங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்கள், அந்த இல்லங்களின் பரிமாணங்கள், அளவுகள் என்பவற்றுக்கேற்ற வகையில் தளபாடங்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கேற்ற ஒரு இடமாக 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு தளபாட விற்பனை தொடர்பான மிக குறைந்த விலைகள், மிக அதிக அளவிலான பரிசல்கள் என்பவற்றுடன் இந்த லாங் வீக்கெண்டில் பல்வேறு மலிவு விற்பனை மற்றும் பேரம் பேசல்களுடனான விற்பனையுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு லெதர் ரிக்ளைனர் சோஃபா இருக்கின்றது. 1299 டாலர்களில் அது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. ஒரு பிக் ஸ்கிரீன் டிவி ஒன்று இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. அதேவேளை கிங் சைஸ் பெட்ரூம் செட் ஒன்று இருக்கின்றது. 2500 பெறுமதியானது. அந்த 2500 பெறுமதியான பெட்ரூம் செட்டை நீங்கள் 1299 டாலர்களில் கொள்ளனர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை உங்களுக்கு ஒரு பிக் ஸ்கிரீன் டிவி ஒன்று இலவசமாக வழங்கப்படும். இப்பொழுது இன்னும் பல பேரம் பேசல்களுடன் எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் சூக். வணக்கம் சூக்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு ஆல் த சிஎம்ஆர் லிசனர்ஸ். ஸோ யூ நீட் எனி ஃபர்னிச்சர் டுடே, வி ஆர் ஓப்பன் டில் 10 PM. ஸோ யூ நீட் ஹை அண்ட் ஃபர்னிச்சர் பட் லோ ப்ரைஸ் டுடே, ஸோ வி ஆர் ஓப்பன் டில் 10 PM டுடே. ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹை அண்ட் ஃபர்னிச்சர், ஹைட்ராலிக் பெட்ரூம் செட், பியூர் லெதர் பவர் ரெக்லைனர், காஃபி டேபிள்னா, வாட் எவர் தி நீட் இன் ஃபர்னிச்சர், லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல், லோ ப்ரைஸஸ் டுடே அட் எனி ஃபர்னிச்சர். பட் யூ ஆல்சோ கெட் பிக் கிஃப்ட் every purchase. So all the CMR listeners, bring your car fast. Today is a big sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmart, 294 Walker Drive, Grand Home Furniture. Long weekend sale, lots of people, lots of our family coming, they buy stuff, they are getting gifts, so lots of people are buying. So you need any furniture, customized sofa set, bedroom set, whatever you need furniture, so please all the CMR listeners, bring your car fast at Grand Home Furniture, 294 Walker Drive. Now I can give you deal on a queen bed, queen platform bed. Regular price was $500-$600. Long weekend special, $299. Queen size bed platform, $299. And queen size mattress, elebasam, queen size mattress free. Now I can give you deal. Dining table, glass modern dining table with 6 chair. Glass modern dining table with 6 chair. Regular price was $1,000 illa, $800 illa, $700 illa, $600 illa, $400 illa, $300 illa, $299. Dining table with 6 chair, $299. And who will come right now? Get microwave illa basam, microwave free. So lots of discounted gift is waiting for you. Now I can give you deal. L-shaped sofa, grey color fabric, both side cup holder, 3-seater case, big size, grey color fabric, L-shaped sofa. Regular price was $1,500 only for today. Long weekend sale at Grand Home Furniture. L-shaped sofa just for $399.

0: 294, Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Long Weekend, Long Weekend, Long Weekend, Sale, Sale, Sale.
1: ஆமா, மிளகம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸ் எப்பொழுதுமே உங்களது தளபாட கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக குறைந்த விலையில் மிக பிரமாண்டமான பல்வேறு விதமான டீல்களுடன் இந்த தளபாட விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் 905-302-2994 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து மேலதிக தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆராதனி.
2: நன்றி வாசன். மீண்டும் சந்திக்கலாம்.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-2994.
4: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
5: Everlasting Travels and Tours.
4: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
5: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
4: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
5: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
4: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
5: 416-723-7387.
4: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
5: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
9: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
13: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேர்களே, 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 416-593-0055 ஒளிபரப்பாகின்ற பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஜராம்மாவின் குரலில் ஏஆர் ரகுமானின் இசையில்.
1: கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாடி சிரிச்சான்.

0: CMR 101.3. More music, more fun.
1: ஒளிபரப்பாகின்ற பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யாவின் குரலில் தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையல்.

நேரம் 4 மணி. சீமான் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பௌத்த பிக்குகள் சிறைக்கு வெளியே அழைத்து செல்லும்போது காவி உடை அணிவதற்கு அனுமதிக்கும் வகையில் 2 வாரங்களுக்குள் புதிய சிறை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கொர்கா பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் இதுவரை எந்தொரு இலங்கையருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. டொராண்டோ முதல் குவெக் நகரம் வரையிலான அதிவேக ரயில் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக ஆல்ட்ரோ தெரிவித்துள்ளது. குவெக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பார்ட்டி குவெக்வா அரசாங்கம் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட ஹோத்தி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 309 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. சீமான் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சருடன் இணைந்து வருகிறது. அந்த வகையில் மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், வணக்கம் நேர்களே, வணக்கம் ஆராதனி. நாங்கள் இப்பொழுது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் இருந்து நடைபெறுகின்ற பல்வேறு விதமான தளவாட விற்பனை தொடர்பான தகவல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த மணிப்பொழுது முழுவதும் இங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான வருகை தந்திருக்கின்ற வாடிக்கையாளர்கள் இங்கே இருக்கின்ற விற்பனை பிரதிநிதிகள் மூலம் பல்வேறு சேவைகளை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்சே சோஃபா இருக்கின்றது, கிரே கலரில் உள்ளது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்வது வேண்டுமென்றால் சாதாரண விலையாக $1,500 பொறிக்கப்பட்டது. அதே நீங்கள் இன்று கொள்ளனவு செய்வதானால் $399 கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, ஒரு வாக்யூம் கிளீனர் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கப் போகின்றது. அதற்கு மேலாக பிரஷர் குக்கர் ஒன்றும் உங்களுக்கு இருக்கின்றது. அதே போல் ஒரு டைனிங் டேபிள் இருக்கின்றது, 6 சேர்ஸுடன் கூடியது, மார்பிள் டைனிங் டேபிளாக இருக்கக்கூடியது. $299 விற்பனையாகின்றது. அது சாதாரண விலை 1,000 இருந்தாலும் இன்று மட்டும் நீங்கள் $299 கொள்ளனவு செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இலக்கம் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட்கோம் ஃபர்னிச்சர்ஸ் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இன்று மட்டுமல்ல நாளையும் நேர்களை, இன்று நேற்றைய தினம், இன்றைய தினம், நாளைய தினம் என்ற 3 தினங்களும் மிக மலிவு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலிவு விற்பனை என்பது நீங்கள் எப்போது நினைத்து பார்க்க முடியாத அளவு விற்பனையாக இருக்கின்றது. பல்வேறு நவீன தொழில்நுட்ப வடிவமைப்பிலான நவீன ரக தளபாடங்கள் இங்கே காணப்படுகின்றன. கனேடியன் மேட் தளபாடங்களும் இருக்கின்றன. பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தளபாடங்களும் இருக்கின்றன. இது பற்றிய மேலதிக தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார் சூக். வணக்கம் சூக்.
2: வணக்கம், வெல்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ யூ நீட் எனி ஃபர்னிச்சர் டுடே, யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹைட்ராலிக் பெட்ரூம் செட், ஈவன் சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள். சோ வாட் எவர் யூ நீட் ஃபர்னிச்சர், சோ யூ கேன் விசிட் அஸ் டுடே. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வோக்கர் Drive is our address. So you need any furniture today, you are looking for a high-end bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture, today is a low, low, low, low prices on furniture and gift with every purchase. So you know where to come, 294 Walker Drive, Grand Home Furniture. Today we are open till 10 p.m. because of long weekend sale happening at Grand Home Furniture. So today is a low, low, low, low, low, low prices at Grand Home Furniture, 294 Walker Drive is our address. So all the CMR listeners, one go to Grand Home Furniture, 294 Walker Drive, because today is a big Malibu sale at Grand Home Furniture. Long weekend special sale. Now I can give you deal. If you're looking for sofa converted into bed, gray color fabric sofa come bed, regular price was $1,000. Long weekend special, who will come today? We are open till 10 p.m. just for $499. Sofa come bed, $499, and wait, Hoover company vacuum cleaner, absolutely illebasam. Absolutely vacuum cleaner, absolutely free, Anna. So all the CMR listener, today you will saving money on furniture, because today is a big sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Now second deal is coming on bedroom set, storage bed, queen size bed with storage, dresser, mirror with side table, complete bedroom set, queen size storage, complete bedroom set, regular price was $2,000, long weekend special. Come today, complete bedroom set, $599, complete bedroom set, $599, and get Hoover vacuum cleaner absolutely free. So you know where to come, Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture, till we are open 10 p.m. Grand Home Furniture, long weekend, sale.
1: ஆமாம் நேர்கள், 294 Walker Drive இல் அமைந்துள்ள கிராண்ட்கோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான விலை மலிவு மற்றும் பேரும் பேசல்கள் இன்னும் மிக பிரம்மாண்டமான பரிசல்கள் மூலம் இந்த விற்பனையில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இங்கே பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வருகை தரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பல்வேறு தளபாடங்களை தொடர்ச்சியாக கொள்ளனவு செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் இந்த சலுகைகளை அனுபவிக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். அல்லது நீர்களை நீங்கள் தொலைபேசி அழைப்பின் மூலம் பேச வேண்டுமென்றால் இலக்கம் 905-302-94-94 இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் பேசி மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். மிக பிரம்மாண்டமான விலை கழிவுகளுடன் தளபாட விற்பனை கிராண்ட் ஃபோம் பர்னிச்சர்ஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி ஆராதனி.
0: நன்றி வாசன். ஆமாம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. எங்களுடைய நிகழ்ச்சியின் முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம். நான் மதன் கலக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களே?
0: நானும் நலமாக இருக்கின்றேன். சரி சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? வணக்கம். வணக்கம்.
3: மேகம் பாடல்.
0: சரி, மேகம் உடைத்து என்ற பாடல் உங்களுக்காக வருகின்றது. நன்றி.
3: நன்றி.
0: வணக்கம்.

0: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494.
1: மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: நாங்கள் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸின் அமளி துமளியான விற்பனையுடன் இப்போது இணைந்திருக்கின்றோம். இங்கே பல்வேறு விதமான தளபாடங்கள், பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் வருகை தந்து இப்போது கொள்ளுணவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மட்டுமல்ல, இந்த பிரதேசத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் CMR எங்களது செய்திகளை கேட்டு, இந்த தகவல்களை கேட்டு வருகை தந்து இந்த தளபாடங்களை கொள்ளுணவு செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். CMR கேட்டு வருபவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் இங்கே இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தளபாடங்கள் இருக்கின்றன. சோஃபா கம்பேட் இருக்கின்றது. சோஃபாவை நீங்கள் கொள்ளுணவு செய்கின்ற போது $1,000 சாதாரணமாக செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைய நாளிலே நாளைய நாள் வரை $499 அதை கொள்ளுணவு செய்யலாம். நீங்கள் பகலில் இருக்கையாகவும் இரவில் படுக்கையாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதேபோல் கிங் சைஸ் பெட் ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் பெட்ரூம் செட் இருக்கின்றது, $2,000 பெருமதியானது. அது இன்றும் நாளையும் $599 நீங்கள் கொள்ளுணவு செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதற்கென்று வெக்யூம் கிளீனர் உங்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. இன்னும் பல பேரம் பேசல்களுடன் டீல்களுடன் இப்பொழுது சூக் எங்களுடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சூக்.
3: Welcome to everyone. It's a Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture, long weekend, sale happening at Grand Home Furniture. Today we are open till 10 p.m., lots of saving on furniture, big gift is waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive. You need any furniture today, you need high-end bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture. Today's a big Malibu on furniture. So all the CMR listeners, please come to Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Lots of saving, lots of gift is waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive. Long weekend, sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive. Now Anna, deal is coming. Reclining sofa set. Our listeners need brown color, black color, leather recliner sofa set, three-seater sofa, two-seater lopsided with four recliner. Cup holder fully loaded. Recliner sofa and lopsided with four recliner fully loaded. Regular price was $2,500. Who will come right now? Long weekend special sale. Recliner sofa set, $1,299. Recliner, not sofa, complete sofa and lopsided with four recliner, $1,299, long weekend special. Buy a recliner, $1,299, get 50-inch big television TV free. Get Hoover vacuum cleaner free. Now you know where to come. Bring your car fast. All the CMR listeners, long weekend sale. Vango to Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive. Now I can give you deal. Queen size mattress, queen size good mattress, orthopedic deluxe mattress. $500, illa, $400, illa, $300, illa, $200, illa, $150, illa, $100, illa, illa, illa, illa.
2: $99.
3: How you know? $99 and get pressure cooker $11 free. Now all the CMR listeners, come to Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture. Long weekend, sale, we are open till 10 p.m. 294 Walker Drive, Grand Home Furniture. Long weekend, sale.
2: ஆமாம், நீர்கள் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸில் மிக மலிவான சேவைகள் இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இடம்பெறுகின்ற இந்த தளபாட விற்பனையில் நீங்கள் முனைந்து கொள்ள வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது இலக்கம் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். அல்லது நீங்கள் 9053029494 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்தும் பேசலாம். இங்கே பல்வேறு வாடிக்கையாளர்கள் இப்போது வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பல பொருட்கள் தொடர்ச்சியாக இப்போது இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிய வண்ணம் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொண்டு இந்த சலுகைகளை அனுபவிக்கலாம். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி ஆராதனை.
1: நன்றி வாசன். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மைப்பொழுது 4:20 எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். எப்படி நலமா இருக்குங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன்.
1: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
4: இன்னைக்கு ஆட்டம் போட்டு ஆரம்பிப்போம். வெற்றுவேல் படத்துல இருந்து ஆரம்பிப்போம்.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி
4: வாசன் ஐயாவுக்கு பாராட்டுகளும். இந்த பாட்டு அவருக்காக.
1: அவருக்காக நீங்கள் டெடிகேட் பண்றீங்க? சரி,
4: நம்ம அறிவிப்பாளருக்காக.
1: சரி, நன்றி நன்றி. இந்த கடமைக்கு
4: நன்றி நன்றி.

0: நேரம் இப்பொழுது 4:26 மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மாராதனி. வணக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்களே. தொடர்ச்சியாக இங்கே அமளி துமளியாக தளபாட விற்பனை இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. ஒருபோதும் தளராதே, உன் நம்பிக்கை தோற்காது என்பது போல நீங்கள் உங்கள் இல்லங்களை அங்கு எப்போதுமே அழகுபடுத்துவதற்கும் உங்கள் இல்லத்தின் செழிப்பை மேலும் ஒருபடியை உயர்த்துவதற்கும் மிகச்சிறந்த தளபாடங்களை கொள்ளனவு செய்ய வேண்டும். அந்த தளபாடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோடை காலம் இப்போது மாறி குளிர்காலம் ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில் உங்களை மேலும் உங்களது இல்லத்தை சூடேற்றுவதற்கு புதிய தளபாடங்கள் நிச்சயமாக உதவும். ஆகவே உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய தளபாடங்கள் மிக நீண்ட காலமாக விட்டால் அந்த தளபாடங்களை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கலாம். இப்போ அவ்வாறான மாற்றியமைக்க வேண்டிய தேவைகள் உள்ள போது அதற்குரிய மிகச்சிறந்த தருணமாக இந்த தருணம் இருக்கப் போகின்றது. இன்றைய நாளில் மட்டுமல்ல நாளைய நாளிலும் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு மிக குறைந்த விலையில் இந்த தளபாட விற்பனை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு பேரம் பேசல்கள் இருக்கின்றன, நீங்கள் வந்து பேரம் பேச முடியும். அது மட்டுமல்ல பல்வேறு பரிசில்கள் இருக்கின்றன. மிக குறைந்த விலை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான அம்சம். அந்த வகையில் பாரிய விலை குறைப்புடன் இந்த தளபாட விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இன்னும் பல்வேறு விதமான தகவல்களுடன் சூக்கங்களுடன் இணைகின்றார். வணக்கம் சூக்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ். லாங் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் சேல் ஹேப்பிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். அண்ணா, டுடே வி ஆர் ஓபன் டில் 10 p.m. டில் 10 p.m. பிகாஸ் டுடே பிக் மலிபு. அண்ட் வி ஆர் ஆல்சோ ஓபன் டுமாரோ Monday 10 to 10 also. Both day, that's 10 a.m. to 10 p.m. Both days we are open. So you need any furniture, you need high-end bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture. All the CMR listeners, one go to Grand Home Furniture, 294 Walker Drive is our address. So you need any furniture today in a long weekend special sale happening at Grand Home Furniture. Low price on long weekend special. Gift with every purchase. Only for CMR listeners. Don't tell another people. Only for CMR listeners. Gift with every purchase. So high-end bedroom set, sofa set, dining table, coffee table waiting for you. Long weekend sale. 294 Walker Drive. 294 Walker Drive is our address. And then our deals coming for... Real marble dining table with 6 years. Real marble dining table with 6 years. $1,500. Illa. $1,300. Illa. $1,000. Illa. $800.
1: Illa.
2: Illa. $600.
1: Illa.
2: Illa. $499. Don't tell another people's, okay? Dining table with 6 years. $499. Come right now. Real marble dining table with 6 chairs, Anna. $499. And
1: another deal.
2: Pressure cooker free.
1: Free. Pressure cooker.
2: Illebasam. A real marble dining table with 6 chairs, $499. And pressure cooker. Illebasam. Pressure cooker. Now second deal coming for king bed. Whoever need king size bed, platform solid king bed, regular price $1,000. Illa. $800 say illa. Say anna, you say illa. $800
1: illa.
2: $700
1: illa.
2: $600
1: illa.
2: $500
1: illa.
2: $400
1: illa.
2: $350
1: illa.
2: $300
1: illa.
2: $250
1: illa.
2: $200
1: illa.
2: $199, king size bed, $199, and pressure cooker, $11. So lots of gift and discount is waiting for you. If you need pure leather power recliner, customized sofa set, high-end bedroom set, sofa set. So today we are open till 10 p.m. Tomorrow also 10 to 10. Long weekend. Sale happening at Grand Home Furniture. You need any furniture. All the CMR listeners, one go. Bring your car fast. It's a big sale at Grand Home Furniture. 294 Walker Drive. Walker Drive, Queen and Gateway, the main intersection. We are located backside of the Queen Walmart. 294 Walker Drive. Long weekend, sale.
1: ஆமாம், மிகக்கும் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸில் இருந்து பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆராதனி.
0: நன்றி வாசன், மீண்டும் சந்திக்கலாம். சரி நேர்களை, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார்? எப்படி இருக்கிறீர்கள்?
3: ஆரோக்கியமா இருக்கிறது.
0: சரி, சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
3: அக்கினி நட்சத்திரத்திலிருந்து ரோசா ரோசாண்ட பாடலை ஜானகி அம்மா பாடுகிறது.
0: உங்களுக்காக ரோஜா பூ என்ற பாடல் வருகின்றது. நன்றி, நினைந்து கொடுமைக்கு.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $399 ஆறு கதறிகளுடன் சாலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.

0: மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி, வணக்கம் சிஎம்ஆர் நேர்களே. இன்று இப்பொழுது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் தளபாடங்கள் மற்றும் பல்வேறு விதமான தளபாடம் சார்ந்த பொருட்களது விற்பனைகள் இப்போது அமளி துமளியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ், டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் என்னும் லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் போன்ற பல்வேறு தளபாடங்களும் மிக மலிவான விலைகளில் இன்றும் நாளையும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. இங்கே ரிக்ளைனர் சோஃபா, ஃபோர் ரிக்ளைனர் சோஃபா இருக்கின்றது. 2500 பெறுமதியானது 1299 டாலர்களில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதே வேளை ஒரு 50 அங்குள்ள டிவியும் உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கப்பட இருக்கின்றது. அதைவிட குயின் சைஸ் மெட்ரஸ் இருக்கின்றது, 99 டாலர்களுக்கு நீங்கள் அவற்றை கொள்ளணும் செய்யலாம். அது மட்டுமல்ல, ப்ரெஷர் குக்கர் ஒன்றை நீங்கள் இலவசமாக பெறக்கூடிய அரிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் 6 கதிரைகள் கொண்டது 1500 டாலர்கள் இன்று 499 டாலர்களில் கொள்ளணும் செய்யும். அதே வேளை ப்ரெஷர் குக்கர் ஒன்று ஃப்ரீயாக இருக்கப் போகின்றது. கிங் சைஸ் பெட் ரெகுலர் ப்ரைஸ் 1000, ஆனால் இன்று மட்டும் நீங்கள் 199 டாலர்களில் இன்றும் நாளையும் 199 டாலர்களில் கொள்ளணும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கர் ஒன்று இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான லோ ப்ரைசஸ் என்று சொல்வார்கள், மிக குறைந்த விலைகளில் நீங்கள் இவற்றை கொள்ளணும் செய்யும். அதே வேளை மிகப்பெரிய பரிசல்களை நீங்கள் பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இலக்கம் 294. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸிலிருந்து மேலும் பல தகவல்களுடன் எங்களுடன்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். லாங் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் சேல் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வர்க்க டிரைவ், மிலாப். மிலாப் கஸ்டம் இஸ் பாயிங் ஹோல் ஹவுஸ் ஃபர்னிச்சர். இஃப் தே பாய் டுடே பிக் ஸ்கிரீன் 15-inch டிவி ஃப்ரீ, give him, no problem. So lots of people are buying today furniture. So gift with every purchase, 294 வர்க்க டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். அண்ட் ஆல்சோ bun pressure cooker given free. They were buying whole house furniture, so lots of gift is waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture. Long weekend sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive. If you need any furniture, you need bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need furniture, today we are open till 10 p.m. we are open. So lots of saving gift is waiting for you. All the CMR listeners, bring your car fast. All the CMR listeners, one go to Grand Home Furniture. Today's a big sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture. So lots of gift is waiting for you. Anna, what did you buy today?
3: A coffee table.
2: Good price?
3: Yeah.
2: It's a good price. So lots of people is buying today furniture. So all the CMR listeners, one go to Grand Home Furniture. Today's a big sale on furniture, 294 Walker Drive. Now Anna, deal is coming. Canadian made sofa set, customized sofa set, 3-seater sofa, 2-seater lopsided, choice of color, made in Canada. You can customize yourself any color, hard form, soft form, legs hard, soft, gold, silver, whatever you need. Canadian made sofa and lopsided, 5 seats, choice of color, hard, soft, sitting, fully customized Canadian made sofa set. Regular price was $2,500. Who will come right now? $999. Customized sofa set, $999. And coffee table free. 50-inch television TV free. Pressure cooker free. This is called big sale. Furniture big sale is happening at Grand Home Furniture. So lots of bedroom set, sofa set, dining table, coffee table waiting for you. So it's a big sale. Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmat, 294 Walker Drive, Grand Home Furniture, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmat, 294 Walker Drive, Grand Home Furniture. Long weekend. Sale. Today we are open till 10 p.m. Tomorrow, 10 a.m. to 10 p.m. Open. Grand Home Furniture. Long weekend. Sale.
1: ஆமாம், சிஎம்ஆர் கேட்டும் பல நேர்களை இப்பொழுது வருகை தந்து தளபாடங்களை கொள்ளனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அவர்களில் ஒருவராக இணைய வேண்டும் என்றால் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். தொலைபேசி மூலம் நீங்கள் அழைத்து பேசுவதானால் 905-302-9994 என்ற தொலைபேசியினூடாக அழைத்து பேசலாம். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
0: நன்றி வாசன், மீண்டும் சந்திக்கலாம். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் பற்றி இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டதும் இங்கிருந்து எனக்கும் ஒரு சின்ன பரிசு கிடைத்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, பார்க்கலாம் எனக்கும் ஏதாவது கிடைக்கிறதா என்று. திரும்பி பொழுது 4:43 உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன் கிடைக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
4: என்ன
0: பாடல் வேணும் இன்றைக்கு?
4: எனக்கு இந்த எம்ஜிஆர் பாட்டத்தான், மீனா நண்பன் படத்தில இருந்து தங்கத்தில் முகமடத்து சந்தனம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றதே. நன்றி.
4: நன்றி, வாழ்த்துக்கு. நன்றி
0: நன்றி, வணக்கம்.

0: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 முதல் 5 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494.
1: கேளுங்க அண்ணே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
2: சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
3: நேரம் இப்பொழுது 4:47. மீண்டும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.

0: செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே மிகப்பெரிய பேரம் பேசல்கள் இருக்கப் போகின்றது. மிக குறைந்த விலை அமையப் போகின்றது. மிக குறைந்த விலையுடன் அதிகளவு பரிசல்களை நீங்கள் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காஃபி டேபிள்கள் $50 விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. மெட்ரஸ் $99 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விதமான தளபாடங்கள் மிக மலிவான விலைகளில் விற்பனையாகி கொண்டிருக்கின்ற அதேவேளை நீங்கள் கனேடியன் மேட் தளபாடங்களையும் கொள்ளனவு செய்யலாம். அதேவேளை பல்வேறு நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட தளபாடங்களும் இங்கே இருக்கின்றன. சீனா, இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா மற்றும் துருக்கி, இன்னும் பல்வேறு விதமான இத்தாலி, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட நவீன வடிவமைப்பிலான பல்வேறு தளபாடங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கஸ்டம் மேடாகவும் விரும்பினால் தளபாடங்களை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது எங்களுடன் சோக் இணைந்து கொள்கின்றார். பல்வேறு விதமான தளபாடங்கள் தொடர்பான தகவல்களை மேலும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார். வணக்கம் சோக்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். லாங் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் சேல், சேல், சேல், சேல் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ் இஸ் அவர் அட்ரஸ். ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ், இஃப் யூ நீட் any furniture today, we are open till 10 p.m. we are open till 10 p.m. today. tomorrow also 10 a.m. to 10 p.m. we are open. so it's a long weekend, long weekend, long weekend sale happening at grand home furniture. low low low low low low low low prices at grand home furniture, and you will get gift with every purchase. so lots of hydraulic bedroom set, turkey sofa set, a real marble big dining table, small dining table, customized sofa set, coffee table. Big big sale today, lots of discount and lots of gift waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive. Anna, now deals coming. Bedroom set, white color lacquer finish, white color lacquer finish, LED light, hydraulic storage, dresser, mirror have LED light, nightstand have wireless charger, king size complete bedroom set.
0: Complete bedroom set.
1: $4,000 regular. Long weekend special, till today we are open 10 p.m. $4,000 say
0: illai
1: $3,500 $2,500
0: $2,300
1: $2,200
0: $2,100
1: $2,000
0: illai.
1: $1,899 whole bedroom set, $1,899 and king size mattress absolutely free. And get 50-inch big screen television TV free. So lots of discount and gift is waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmart. Brother, if they buy whole furniture, 9,000 everything. Right now, not tomorrow, right now. 294 Walker Drive, 294. See, lots of people are making the deals. They are taking gift, purchasing. So, because, Anna, you will tell how many people are now.
0: Yeah,
1: almost 50 people is there. Lots of people are buying today. So, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. So, now, second deal is coming. Dining table. Solid wood dining table with 6 chair. Solid wood dining table with 6 chair. Regular price was $1,200. Who will come right now? $399. Solid wood dining table, 6 chair, $399. And get pressure cooker absolutely
0: free.
1: Free, free, free, free, free. So lots of discount and saving at Grand Home Furniture, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Balmart. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, 294 Walker Drive. Now my Anna, give one deal today.
2: So I will give you a deal right now. Buy queen size hydraulic bedroom set, lacquer finish bedroom set. In market you will buy for $3,000. If you come today,
1: how many pieces?
2: 6-piece bedroom set, bed, dresser, mirror, and one night table. Regular price $3,000. Made in Italy bedroom set. Come today right now, $1,299. $1,299. And big screen television TV absolutely

0: free.
1: Absolutely, Anna. Free, free, free. So today we are open till 10 p.m. 294 Walker Drive. 294 Walker Drive. Queen and Gate is the main intersection. We are located backside of the Queen Walmart. 294 Walker Drive. Grand Home Furniture. Grand Home Furniture. Today we are open till 10 p.m. All the CMR listeners. Vango. Grand Home Furniture. 294 Walker Drive. Grand Home Furniture. Long weekend. Sell.
0: வணக்கம். இப்பொழுது நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி ஆராதனை.
2: நன்றி வாசன். மீண்டும் சந்திக்கலாம். ஆமாம் நேர்களே, நேமிப்பொழுது 4:54. இந்த நிகழ்ச்சியை நிறுவன நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: எனக்கு வந்து லவ் டுடே படத்துல இருந்து என்ன அழகு எத்தனை அழகு அந்த பாடல்
2: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த குடும்பத்துக்கு.
3: நன்றி.
2: வணக்கம்.

கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 ஆறு கதிரைகளுடன் சொலிபூட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.

0: நேரம் 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா நோஜனின் மேல்முறையீடு சவுதி உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்றியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டுமென பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி வாதிமிர் செலன்ஸ்கி பதவி விலகி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830.
2: பேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
4: புதிய
1: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன.
5: 3964
1: 4163963344 talentaacademy.ca.
4: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

நேரம் இப்பொழுது 5:06 ஒளிபரப்பாகின்ற பாடல் தனியொருவன் திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரனின் குரலில் ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில்.

0: காலையில் அது சீய மாதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.
1: தற்போது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறைவு தகவல்களை வழங்க வாசனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: ஆமாம், வணக்கம் நேர்களே. நாங்கள் இப்பொழுது 294 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் இருந்து நிறைவு தகவலுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வேளையில் எங்களது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தில் பல்வேறு விதமான தளபாட விற்பனை அமளி தும்மொழியாக அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் மிக அதிக அளவில் வருகை தந்து பொருட்களை கொள்ளனம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ், லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் என்று பல்வேறு தளபாடங்களும் மிக மலிவான விலைகளில், அது இந்த லாங் வீக் முன்னிட்டு மிக குறைந்த லோ பிரைசஸ் என்று சொல்வார்கள், அந்த வகையில் மிக குறைந்த விலைகளில் இவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பரிசல்களும் இதற்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பேரம் பேசல்கள் மிக நெகிழ்ச்சித்தன்மையுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை இங்கே இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் மிகச்சிறந்த வாடிக்கையாளர் சேவைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு விதமான விற்பனை தகவல்களின் ஒரு சாராம்சத்தை சமரியை இப்போது
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் லாங் வீக்கெண்ட் சேல் அண்ணா. டுடே வி ஆர் ஓபன் டில் 10 PM. Tomorrow also from 10 AM to 10 PM. So tomorrow is the last and final call for the sale. Long weekend sale. If you need any furniture, you will come today 10 PM. Tomorrow 10 AM to 10 PM. 294 Walker Drive. 294 Walker Drive. low price on the furniture and big gift with every purchase. So you know where to come. It's a long weekend sale. 294 Walker Drive. 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Walmart. 294 Walker Drive. And then our deal, 4-5 deal right now. Queen bed 299. Queen size mattress free. Dining table 6-chair 299. Microwave free. L-shaped sectional gray color fabric 399. Vacuum cleaner free. Now I can give you deal. Leather recliner sofa set, 3-seater sofa, 2-seater lapsed, 4 recliner, drop down cup holder, black and brown 2 color option, leather recliner sofa set fully loaded. Not a sofa, sofa and lapsed, fully loaded. Regular price was $2,500. Long weekend, Thanksgiving long weekend special, $1,299 and 50-inch big television TV, absolutely free. Now I can give you deal. Queen mattress, queen size orthopedic deluxe mattress. Just for $99, queen size mattress, $99, and CT pressure cooker, Bissell pressure cooker, free. L-shaped sofa, $399. Sofa come bed, sofa converted into bed, $499. Pressure cooker, free. So gift with every purchase. Today we are open 10 PM, tomorrow 10 AM to 10 PM. So tomorrow is a last and final call for Thanksgiving long weekend sale. So you know where to come. 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. 294 Walker Drive. Grand Home Furniture. Long weekend. Sale!
2: ஆமாம், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்திலிருந்து இன்றைய தளபாட விற்பனை தொடர்பான பல்வேறு தகவல்களை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தொடர்ச்சியாக சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 3 தினங்களும் இந்த தளபாட விற்பனை மிக மலிவான விலைகளில் பேரம் பேசல்களுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் மேலும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் இலக்கம் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். தொலைபேசி மூலம் நீங்கள் அழைத்து பேச வேண்டும் என்றால் 905-3092-9494 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் எங்களது தகவல்களை கேட்ட நேயர்களுக்கும் இந்த தகவல்களை எல்லாம் எங்களது கலையகத்திலிருந்து ஒருங்கிணைத்த ஆராதனைக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவன ஊழியர்கள் மற்றும் சூக் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேர்களே, ஆராதனை.
1: நன்றி வாசன், இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியமைக்கு. இன்னொரு பொழுதில் சந்திப்போம்.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: 0155. உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் .ca 905-417-6069.
9: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial Matum Residential Mortgages I Petticula, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775,
10: 7-7-5. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
11: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
12: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
11: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
12: ஏசியா கோல்ட் இங்க்,
11: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
12: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
11: இட்டோபிகோ,
12: 416-746-2742.
13: CMR Tamil FM 101.3.
1: ஒளிபரப்பாகின்ற பாடல் சில்லனொரு காதல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான், கரோலிஷன் குரலில் ஏ ஆர் ரகுமானின் இசையல்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு அந்த நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார். குற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் மும்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பௌத்த பிக்குகள் சிறைக்கு வெளியே அழைத்துச் செல்லப்படும் போது காவி உடை அணிவதற்கு அனுமதிக்கும் வகையில் 2 வாரங்களுக்குள் புதிய சிறை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. குறித்த பிக்குகள் சார்ந்த பௌத்த பீடங்களின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்படவிருக்கிறது. கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து கடந்த அக்டோபர் 8 ஜனாதிபதி அனுர்குமார் சனாயக்கா 3 முக்கிய பௌத்த பீடங்களைச் சேர்ந்த மூத்த பிக்குகளுடன் கலந்துரையாடியிருக்கிறார். 1877 உருவாக்கப்பட்ட தற்போதைய சிறைச்சாலை சட்டத்தில் பௌத்த பிக்குகளுக்கென விசேட ஏற்பாடுகள் இல்லாததால் சிறை அதிகாரிகள் சட்டத்துக்கு அமைவாக செயற்பட்டதாக ஜனாதிபதி இதன்போது விளக்கியிருக்கிறார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களை மீறி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் சட்ட விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதே உரிய தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய 2 வாரங்களுக்குள் தேவையான சட்ட திருத்தங்களை நிறைவு செய்யுமாறு நீதியமைச்சர் அரசன் நாணயக்காராவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு அந்த நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்டத்தரணிகள் இணைந்து மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இந்த மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓ எல் அமீர் அஜ்வாத்தின் ஒருங்கிணைப்பில் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டன. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்று மத அவமதிப்பாக கருதப்பட்டதைத் தொடர்ந்து அனோஜனுக்கு முதலில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி மரண தண்டனை விதித்தது. இந்த வழக்கில் தண்டனையை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகளில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உப்புல் குமாரப்பெரும, பைசர் முஸ்தபா உள்ளிட்ட இலங்கை சட்டத்தரணிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேன்முறையீட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனோஜனின் தண்டனையை மாற்றுவதற்கான முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றன. தனியார் எரிபொருள் நிறுவனங்களுடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் டீசல் லீட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டதாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான 3 லீட்டருக்கு 70 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனியார் நிறுவனங்கள் டீசல் லீட்டருக்கு 116 ரூபாய் மற்றும் 132 ரூபாய் வரை விலை அதிகரிப்பை கோரியதாகவும் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய ஒப்பந்தங்கள் காரணமாக விலை அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விற்பனையை நிறுத்தப்போவதாக தனியார் நிறுவனங்கள் தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையை மாற்றுவதற்காக ஒப்பந்தங்கள் திருத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். எதிர்வரும் 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான பெறுமதி சேர் வரி உள்ளிட்ட ஏனைய வரிகளை நீக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அக்டோபர் 9 வெளியிடப்பட்ட இந்த கடிதத்தில் பாடசாலை புத்தகங்கள், எழுது பொருட்கள், கல்வி உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி நிவாரணம் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தேசிய ரீதியில் உற்பத்தி செய்யப்படும் பால், முட்டை மற்றும் சிறுவர்களுக்கான பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு 0% வாட் வரி விதிப்பதாக முன்மொழியப்பட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகரித்து வரும் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் சிறுவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் இந்த வரிச் சலுகைகள் உதவும் என நாவல் ராஜபக்சே தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்தியாவில் வாக்கு திருட்டை தடுக்கவும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை நிறுத்தவும் வலியுறுத்தி நாளை டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் செய்தியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியல் கட்சிகள் இளைஞர்கள் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரும் கட்சி வேறுபாடுகளை கடந்து பேரணியில் பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வாக்கு திருட்டை முடிவுக்கு கொண்டுவருதல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை நிறுத்துதல் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தலைமை நீதிபதியிடம் மனு சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்களின்போது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கவலை தெரிவித்திருக்கிறது. இதற்கு இந்தியா கடும் எதிர்வினையாற்றியிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 7,000-க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்களில் பலர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பெருமளவில் தடுத்து வைக்கப்பட்டமை கவலையளிப்பதாக தெரிவித்த ஐக்கிய மனித உரிமைகள் அலுவலகம் அமைதியான முறையில் போராடுவதற்கான உரிமையை மதிக்குமாறும் அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் இந்திய அரசை கேட்டுக் கொண்டது. இதற்கு பதிலளித்த ஜெனீவாவில் உள்ள இந்திய தூதரகம் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் பேணுவதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே அந்த உரிமை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்தியாவின் உள்விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அல்பர்டா மாகாணத்தில் கனடாவின் கூட்டமைப்பிலிருந்து பிரிவது தொடர்பாக நடத்தப்படவிருக்கின்ற வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது. அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளதாக அல்பர்டா தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தம் 310 முன்கூட்டிய வாக்களிப்பு நிலையங்கள் மாகாணம் முழுவதும் அமைக்கப்பட உள்ளன. வாக்காளர்கள் தங்களது தேர்தல் தொகுதிக்குள் உள்ள நிலையங்களில் வாக்களிக்க வேண்டும். அத்துடன் அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறும் முக்கிய வாக்களிப்பு நாளில் 1,400-க்கும் மேற்பட்ட நிலையங்கள் செயல்படவிருக்கின்றன. இந்த வாக்கெடுப்பில் குடியேற்ற கொள்கை சமூக சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் கனடாவின் அரசியலமைப்பு தொடர்பான பல கேள்விகளுடன் அல்பர்டா கனடாவுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுமா அல்லது பிரிவது குறித்து கட்டுப்படுத்தும் தன்மையுடைய இரண்டாவது வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதும் இடம்பெறுகிறது. அதிக அளவிலான வாக்காளர்கள் ஆர்வம் காட்டுவதால் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் வாக்குச்சீட்டுகளுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் மும்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகிறது. 2026 ஆண்டு செப்டம்பரில் வெளியான கருத்து கணிப்பின்படி கனடியர்களில் 57% டொரண்டோ பாதுகாப்பற்ற நகரம் என கருதுகின்றனர். அதேவேளை 39% நகரம் பாதுகாப்பானது என தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் உத்தியோகபூர்வ குற்ற தீவிரத்தன்மை குறியீட்டின் அடிப்படையில் நாட்டின் மிக மோசமான குற்றச்சூழல் கொண்ட நகரங்களில் டொரண்டோ இடம்பெறவில்லை. செய்தி அறிக்கைகள் தனிப்பட்ட அனுபவங்கள் பிறரின் கருத்துக்கள் மற்றும் நகரம் குறித்த பொதுவான பிம்பம் ஆகியவை மக்களின் பாதுகாப்பு உணர்வை பாதிப்பதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனால் உண்மையான குற்ற புள்ளிவிவரங்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த உணர்வுகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க இடைவெளி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அவர் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாகவும் ரஷ்யாவும் அதற்கு இணங்குவது அவசியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க தரப்பிலிருந்து மேலதிக விவரங்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தினால் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த தமது நாடு தயாராக இருப்பதாகவும் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் ரஷ்ய தரப்பிலிருந்து டிரம்பின் அறிவிப்புக்கு உடனடியாக உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஹவுதி அமைப்பின் ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இலக்குகளை தாக்குவது தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனினும் இன்று மாலை இடம்பெற்ற தாக்குதல் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு அந்த நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார். குற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் மும்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். இத்துடன் CMR தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
5: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
6: புரட்சி தலைவா தம்மன மக்கள் திலக டாக்டர் எம்ஜிஆர்.
5: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்கார்ப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
7: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
8: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
7: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் நமது சீமாள் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த அழகான வாரமாக அமையட்டும். எத்தனை சவால்கள் வந்தாலும் புன்னகையோடு எதிர்கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.